ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போன்று பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். காலை பொழுது வணக்கம் இருக்கிறீங்க. வசந்தத்தின் சந்தோஷ ஸ்டார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பூனாகல ஜெயசுதாஸ் இந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றிருக்கிறார். காலை பொழுது வணக்கம் கடற்கரை வீதி செந்தில்நாதன் புதுக்குடியிருப்பில் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஹாய் போனிஷன் சொல்லிக்கொண்டே மது கரவலைப்பேட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். தன்னுடைய அன்பு மன கணவர் ஜெகனுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். மகன் அஸ்வின் யஸ்வின் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். அன்பான வணக்கம் புவனேஷனா, எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். விஜயகுமார், தீபா, விதுரா, அதேரா, லக்ஷான், சத்தான் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அதே போன்று வாழைச்சேனிலிருந்து அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தம்பி ராசா தான் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். அக்கறை பெற்ற பொப்டிலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதேபோல பிரபா சுப்பிரமணியம், இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று கொண்டே பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார். நிர்மலா பாலா, காலை வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க, நன்றி. அதேபோல எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி கணேசும் கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும்.

0: கதை சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: பாட்டு படிக்க முடியாதா?
2: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: குவைட் எக்ஸைட்டிங்.

சந்தோஷ ஸ்டாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது. இனிமையான பாடல்களும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. 102.6 102.8 நிலவரசில் இலங்கையில் இங்கிருந்து அனுமழிந்து கொள்ளுங்கள். ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வகை தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். புவனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாரங்கள் சொல்லிக்கொண்டு அம்மா தொண்டை ஜமீலா, அதே போன்று சாந்தி யாழ்ப்பாணம் சாந்தி, மற்றும் எட்டியந்தோட்டை சரோஜினி, அதே போல மகள் ஹர்ஷினிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சார் எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. தேஜாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. சின்ன தம்பியை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்காகவும் அடுத்த பாடலை கேட்கலாம். அதே போல அன்பான வணக்கம் சொல்லி குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அவிசாவில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனிச்சுனா என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். காலை பொழுது வணக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி ஹர்ஷானி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. தெஹிவாளியிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா இனிமையான காலை பொழுது வணக்கம், நேரம் போறதே தெரியுதான்னு சொல்லியிருக்காங்க. சரி, நேரம் நேர்மையானது இல்லையா, யாருக்காகவும் எப்போதுமே வெயிட் பண்ணாது. சரி, அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லக்கொண்டு வெள்ளவத்தை ரிஷி ஃபுட்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறதாக சொல்லியிருந்தார். அங்க வந்து ஜனா அழைப்பின் வழியாக எடுத்துக்கொண்டு ரொம்ப சத்தமா அப்படியே வெள்ளவத்தை அத்திர அளவுல கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அங்க ரவி மற்றும் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காம எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகே, அங்க இருக்கிற எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. கேட்டு மகளுங்கள் அன்பு கலந்து வணக்கம் போனிஷன்னா அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட எங்களை எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோட பேஸ்புக் வழியாக்கும் ஏராளமான சொந்தங்கள் வணக்கம், இனிய காலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே போனிஷ் நல்லா இருக்கீங்களா, நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அதே போல காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. டிக்கோயா தரவலை மீட்பிரிவு நேசரையில் இல்லம் துரைராஜா மகாலட்சுமி துரைராஜ் துளக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் எல்லோருக்கும் காலை வணக்கம் பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதே போல காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மதுஷான் தருண் அனைவருக்கும் பாடல் தாருங்கள். முருகேஷ் தியகல வட்டவரிலிருந்து அந்த கமெண்ட்ஸ்னை பதிவேற்றிருக்கிறார். கே அதுபோல முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். பேஸ்புக் வழியாக அன்பான வணக்கம் எடுத்துக் கொண்டு கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கீங்க அஜய் புவனேஷ் நல்லா இருக்குது நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. பெரிய நிலாவிலிருந்து அந்த கமெண்ட்ஸ்னை பதிவேற்றுகிறார். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா அப்படி இருக்கிறீங்க. நான் மஸ்கலியாலிருந்து அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம் சொல்லியிருக்காரு. அதுபோல மதி வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க. பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. வெதமூலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எஸ் பரமானந்தன் கிளவட்டன் பிரிவு ஹட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீவன் அந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றுகிறார். அதே போன்று அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அம்பேத்கரிய அறிவிப்பாளர் திரு புவனேஷ் அவர்களே நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. சிறக்கட்டும், வசந்த வானொலி ஒழிக்கட்டும். தித்திக்கும் நல்ல பாடல்கள் கலந்து தேனில் இனிதான பற்பல சுவையான கலந்து வாழ்த்துக்களையும் இன்றைய நாளில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் இன்றைய நாளில் பிறந்த நாளில் இணைகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி சிவச்சந்திரன் நான் சிவச்சந்திரன் அட்டாம்பேட்டியிலிருந்து அந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றுகிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதுபோல மணிராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிர்மலா பாலா காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம். வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் மனைவி நிர்மலா மகள் நிலக்ஷினா மகன் தனுஷன் மற்றும் மஸ்கலிய சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் வந்திருக்காங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

அந்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக ரஹ்மானின் இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் அந்த பாடல் கேட்டு ரசித்தீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதே அப்படியே சந்தோஷப்படுத்துகின்ற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 6 மணி.

இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செயல், தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செயல், தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்தோஷ ஸ்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் காலை வணக்கத்தோடு ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற கமெண்ட்ஸ் மூலமாகவும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழைப்பின் வழியாக நிறைய பேர் காலையிலேயே பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அருமையான வார்த்தைகள் கொண்டு பேசுகிறார்கள், நன்றி. வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும் இந்த காலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். காரணம், கடலில் இருந்த கள்ளும் பேசிய வார்த்தையும் மீளப்பெறவே முடியாது, கஷ்டம். அதுபோலதான் வார்த்தைகளை நாங்கள் பேசிவிட்டு முடிச்சுனால அந்த வார்த்தைகளை மீளப்பெற முடியாது. பேசும் போது மிக மிக அவதானமாக பேசுங்கள். காலையிலே இந்த விஷயத்த ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதுவும் எல்லா நேரத்திலும் பேசக்கூடாது, எல்லா நேரத்திலும் பேசாமலும் இருக்கக்கூடாது, பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டும். சரி, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய காலை வணக்கத்தையும் பகிர்ந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லிக்கொண்டே ஆட்டோ விஷயமும் அதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக்கொண்டு காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆட்டோ விஷயம் சொல்லியிருக்கார், பார்க்கல இருக்கிற எல்லோருக்காகவும் வசந்தம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பாரா எஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் தாருங்கள் அபி, ஜானு, ருஷானி, கவிதா, பிரேம், பவிஷனா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க, சேஜா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டது, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. கேட்டு மகிழுங்கள். காலை பொழுது வணக்கத்தையும் பகிர்ந்திருக்கிறார். அதே போன்று அன்பா வணக்கம் சொல்லக்கூடிய அலவத்திலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். காலை பொழுது வணக்கம் உங்களுக்கும். பங்குடாவில் இருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை இணைத்துக் கொண்டுதல். காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். பிள்ளைகளான மகன்களான தயாளன், தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மருமகன் மதன், பாதுக்க சின்ன தம்பி காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பான காலை பொழுது வணக்கம் என்று சொல்லக்கூடிய சுரேன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். பத்தலில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணா இனிமையான காலை பொழுது வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம், இணைத்துக் கொண்டேன். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். காலை பொழுது வணக்கத்தோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லிக்கொண்டே எங்களோடு ரூபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதுபோல காலையில் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வேற பிட்டியிலிருந்து யோகராஜா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காரம் எப்படி இருக்கிறீங்க? மஸ்கலியா பிரவுன்ஸ் மணிமேகலை மணிமோகன் சொல்லியிருக்கார். குடும்பத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்காகவும் பாடல் தாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார். உங்களுக்காகவும் அடுத்த பாடல் காத்திருக்கிறது.

0: கதை சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
1: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: குயிட் எக்ஸைட்டிங்.
3: இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
4: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டிஎஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
0: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை.

சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும், திருமணத்தில் இணைந்து கொள்ளும் மற்றும் இணை இதர சுபகாரியில் ஈடுபடும் அனைவருக்கும் என் சார்பாகவும் வசந்தத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். உங்களது வாழ்த்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது ஒலிக்க வருகின்ற பாடலை தொடர்ந்து சுயாதீன செய்தி பார்வையோடு நேர்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: நேரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமே 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமத்தனுடைய மரணம் தொடர்பான செய்திகள் தான் பிரதான செய்திகளாக வந்திருக்க, அவருடைய மரணம் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகின்றன. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதான செய்திகள், அதேபோல் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டு விடையுங்கள் என பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவருடைய மரணத்தில் பாரிய சந்தேகம் இருப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல சுரேஷ் சலே அவருடைய பிழை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அல்லது அவருடைய மனு தொடர்பான விடயம் குறித்தான விசாரணைகள் நேற்றும் நீதிமன்றம் இடம்பெற்றது. அப்போது அவருடைய சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்கள் குறித்தான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல ஹரக்கட்டா மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்துடன் தொடர்புடைய 3 போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் ஒரு தேரர் ஆகியோருக்கு எதிரான தொடர்பு ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல விஜயதாசனியுடைய மகன் உட்பட இந்த சம்பவத்தில் மூவருக்கு விளக்கமறியில் நீடிக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அத்தனகல பகுதியில் கொலை சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு அளித்து நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல யோசித்த ராஜபக்ஷ மீதான வழக்கு விசாரணை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் என நீதிமன்றம் தொடர்புடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை காணலாம். நேற்று தினம் இலங்கையில் LPL போட்டிகள், லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் ஆரம்பமாகியிருந்தன. ஆரம்ப போட்டியின் போதே சூதாட்ட சம்பவம் தொடர்பாக இந்தியர் உட்பட இருவர்

0: கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு என்பதும் பிரதானமான செய்தி. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இன்னும் முக்கியமான பல செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த எரிபொருளுக்கான கோட்டா முறைமை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்பதாக இலங்கை பெட்ரோலிய கூடுதல் ஆவணம் அறிவித்திருக்கிறது. எரிபொருள் விலையில் பாரிய மாற்றங்கள் இருக்காது என்பதாகவும் அவர்கள் தெரிவித்த கருத்து என பிரதானமான செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் பார்க்கலாம். அதே போல டெங்கு மரணங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. மக்கள் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அது குறித்தான செய்திகள் தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 15 வருடங்களுக்கு பின்னர் ஒருவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது என்பதான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதான தலைப்புச் செய்தி, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவினுடைய மரணம் தொடர்பான செய்தான். இன்றைய லங்கா தீப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. ஆரக்ஷகே கினி அவிய இல்லாகின ஹிட்டப்பு போலீஸ்பதி விக்ரமரத்ன வெடிவெதி மருட்ட என்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தனது பாதுகாவலனுடைய துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி அல்லது துப்பாக்கியினுடைய தாக்கத்துக்கு இலக்காகி மரணித்திருக்கிறார் என்பது இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் போலீஸ் ப்ரூப் சஸ்பெக்டட் சூசைட் ஆஃப் ஃபார்மர் ஐஜிபி சி டி விக்ரமரத்ன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவருடைய தற்கொலை சேர்ந்து கொண்டதாகத்தான் தற்போது வரைக்கும் இடம்பெற்ற விசாரணைகளூடாக தெரிய வந்த விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன சடலமாக மீட்பு, தலாக் என்ற பகுதி வீட்டில் சம்பவம், சிறப்பு விசாரணைகளை முன்னெடுக்க கடுவள நீதவான் உத்தரவு என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப் பத்திரிகை. அதே போல வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது. விதிமாத் விமர்சனை அக்கற வார்த்தாவ உசாவி என்ன போலீஸ் என்ற நியோகம் என்பதாகவும் இன்றைய லங்கா தீப் பத்திரிகையில் வந்திருக்கிறது. திருவிழாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்ன நேற்று 17ஆம் தேதி காலை மாலபே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலாக் என்ற பகுதி வீட்டில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டு காயங்களோடு முன்னாள் போலீஸ் மா அதிபர் முல்லேரியா கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் மரணமடைந்திருப்பதாகவும் வைத்தியசாலை போலீசார் ஊடாக மாலபே போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலுக்கமைய விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று காலை உடற்பயிற்சிக்கு தயாரான நிலையில் தனது மெய் பாதுகாவலிடம் துப்பாக்கியை பரிசோதனை செய்ய முன்னாள் போலீஸ் மா அதிபர் கோரியிருப்பதாகவும் பின்னர் மெய் பாதுகாவலரை தண்ணீர் கொண்டுவர அனுப்பியுள்ளதாகவும் அந்த இடைவெளியில் துப்பாக்கிச் சூடு நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அது குறித்து உறுதி செய்ய மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பிரேத பரிசோதனைக்காக சடலம் முள்ளேரியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் மாலம்பே போலீசாருக்கு மேலதிகமாக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் போலீஸ் மா அதிபரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன அவரது இல்லத்தில் மரணமடைந்தது குறித்து முறைப்படி விசாரணை நடத்தி விசாரணையின் முன்னேற்ற குறித்த அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கடுவளை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச நேற்று மாலமே போலீஸ் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரதீப் ரணசிங்கவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மாலம்பே போலீசின் வழக்கு நடவடிக்கை அதிகாரியான போலீஸ் சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் சமர்ப்பித்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். மாலம்பே போலீஸ் பிரிவின் தலாக் என்ற பகுதியில் வசித்து வந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரான சந்திர தீபால் விக்ரமரத்ன துப்பாக்கிச் சூட்டால் உயிரிழந்திருப்பதாகவும் கொழும்பு கிழக்கு அதாவது முள்ளேரியா வைத்தியசாலை போலீசார் ஊடாக தகவல் அளிக்கப்பட்டதாகவும் வழக்கு நடவடிக்கை போலீஸ் அதிகாரி சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் தெரிவித்த விடயங்களும் இங்கே தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன்போது இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபரினுடைய இந்த சடலம் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். அதன்படி துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தை ஆய்வு செய்யுமாறும் சார்ஜன் ருவான் கருணாதாச நீதவானிடம் கோரிக்கை விடுத்தார். எனவே போலீசாரின் கோரிக்கையை அடுத்து கடுவள நீதவான் அருண் இந்திரஜித் புதுதாச, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன துப்பாக்கிச்சூட்டுக்கு உள்ளாகி மரணமடைந்ததாக கூறப்படும் மாலம்பே தலாகின் இல்லத்துக்கு சென்று ஸ்தலத்தை பார்வையிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் துப்பாக்கிச்சூடு காயத்துக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் குறித்து முறைப்படி விசாரணை நடத்தி அவ்விசாரணையின் அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் மாலம்பே போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதனிடையே மாலம்பே போலீஸ் வழக்கு நடவடிக்கை பணி அதிகாரி போலீஸ் சார்ஜன் ருவான் கருணாதாச நீதிமன்றில் சமர்ப்பித்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட கொழும்பு மேலதிக நீதவான் கசோன் சஞ்சய் தசநாயக்க முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நடத்தி பிரேத பரிசோதனை அறிக்கையையும் மரணத்திற்கான காரணத்தையும் கடுவளை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அந்த மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டார். பிரேத பரிசோதனை நடத்திய பின்னர் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மகனான வினுர விக்ரமத்தனிடம் சடலத்தை ஒப்படைக்குமாறு விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்ட நீதவான் மாலபேயில் உள்ள தலாகேன பொது மயானத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபரின் சடலத்தை நல்லடக்கம் செய்வதற்கு அவரது மகனான வினுர விக்ரமத்தவுக்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அதேபோல 2020 நவம்பர் மாதம் 27 அன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சி டி விக்ரமரத்னவை இலங்கை போலீசின் 35வது போலீஸ் மா அதிபராக நியமித்தார். இலங்கை போலீஸ் வரலாற்றில் ஒரு புலனாய்வு அதிகாரியாக கடமைகளை ஆரம்பித்த ஒருவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டது அதுவே முதன்முறையாகும். 1963 மார்ச் மாதம் 26 தேதி அன்று பிறந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்திர தீபால் விக்ரமரத்ன நுகேகொட புனித ஜான் கல்லூரி, மகாநாம கல்லூரி மற்றும் கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவராவார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் அவர் 1986 ஜூன் 16 தேதி இலங்கை போலீஸ் சேவையில் சேர்ந்து போலீஸ் புலனாய்வு பிரிவில் உதவி போலீஸ் அத்தியட்சியராக தனது பணியை ஆரம்பித்திருந்தார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவருடைய மரணம் தன்னுடைய மெய் பாதுகாவலனுடைய துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அதனை பரிசோதனை செய்ய அவர் முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த மெய் பாதுகாவலரை தண்ணீர் எடுத்து வருமாறு கூறி பின்னர் அவர் வந்தபோது அவர் சடலமாக இருந்திருக்கிறார், துப்பாக்கி சூட்டு கிழக்காகி. எனவே தற்கொலையா கொலையா என்று இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அது குறித்தான விசாரணைகளை இப்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் அதே போல மாலம்பே போலீசாரும் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். அண்மை காலமாக உயர் அதிகாரிகள் அல்லது முக்கியமாக பதவியில் இருந்தவர்கள் இவ்வாறு மரபமான முறையில் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது சி டி விக்ரமரத்ன அவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவங்களும் முக்கியமான செய்தியாக பேசுபொருளாக இலங்கையில் மாறியிருக்கிறது. அதே போல நேற்று தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதன் போது அதில் இந்த மரணம் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன. மரணத்தில் பாரிய சந்தேகம் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. மரணம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதற்கு முன்னரே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று யார் உறுதிப்படுத்தியது? படுகொலைகள் தற்கொலையாக மாறும் கலாச்சாரம் தற்போது காணப்படுகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். சர்ச்சைக்குரிய வழக்குகளின் பிரதிவாதிகள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் அச்சுறுத்தலான சூழல் தற்போது காணப்படுகிறது. திரை சேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் அரசு அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயர்ந்திருக்கின்றார். அதேபோல யாபஸ் கொலோன விவகாரத்தில் பிரதிவாதியான கபில சந்திரசேனமும் இவ்வாறே உயிரிழந்தார். இந்த சம்பவ மரணங்கள் தற்கொலை என்றே குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி சந்திரசேனும் விக்ரம் இதே போல மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று யார் அறிவித்தது? ஊடகங்கள் எவ்வாறு தற்கொலை என்று அறிக்கையிட முடியும்? படுகொலைகள் தற்கொலையாக மாறும் கலாச்சாரம் தற்போது காணப்படுகிறது. அரசியல் கலாச்சாரம் முறையற்ற வகையில் உள்ளது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேனுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகி நேற்று தினம் நடந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, ஐஎஸ் நிலைப்பாட்டை உடைய 129 பேரின் பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டும் ஷானி ரவி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன வாதம், இடையீட்டு மனுக்கள் குறித்து ஆகஸ்ட் 4-6 பரிசீலனை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்திகள் தினம் ஏனைய சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் சித்தாந்தங்களுக்கு ஏற்ப செயற்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 129 பேரின் பட்டியலை அரச உளவுச் சேவையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடந்த 2019 ஜனவரி மாதம் அனுப்பியதாகவும், ஆனால் அத்திணைக்களத்தின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரியாக இருந்த ரவி செனவிரத்தமும் பணிப்பாளர் ஷானி அபயசேகரவும் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறுத்தினம் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததை எதிர்த்து அரச உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனை செய்யப்பட்டது. இதன்போதே மனுதாரரான சுரேஷ் சாலை சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன இந்த விடயங்களை நீதிமன்றில் முன்வைத்திருக்கின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. மனுவில் போலீஸ் மாதிபர் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபயசேகர, விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, சிஐடி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டம், அருட்தந்தை ரோஹான் சில்வா மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக இதில் பெயரிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று இம்மனு பரிசீலிக்கப்பட்ட போது மனுதாரரான சுரேஷ் சாலை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன விடயங்களை முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடாத்திய சஹரான் நாசிம் உட்பட தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் 129 ஆதரவாளர்களின் பெயர் பட்டியலை அரச உளவுத்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியிருந்ததாக ஜனக்டி சில்வா ஆணைக்குழுவில் அறிக்கை கூறுகிறது. உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் 2019 April 21 அன்று நடைபெற்றது. இருப்பினும் அரச உளவுத்துறை இந்த அறிக்கையை 2019 January 31 என்று சமர்ப்பித்திருக்கிறது. அந்த பட்டியலில் நாட்டில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் சித்தாந்தங்களை செயல்படுத்தி வந்த நபர்களின் பெயர் பட்டியல் இடம்பெற்றிருந்தன. மேலும் அவர்கள் சிரியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்றதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. இவ்வளவு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அவர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? மேலும் 2019 April இந்தியாவிலிருந்து தகவல் கிடைக்கும் முன்னர் 2018 இஸ்லாமிய தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஒரு குழு இலங்கையில் இயங்கி வருவதாக பாகிஸ்தான் புலனாய்வு சேவை எமது நாட்டின் பாதுகாப்பு படைகளை எச்சரித்திருந்தது. இவ்வளவு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் சஹரான் நாசிம் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய பிரதிவாதிகள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பொறுப்பற்ற முறையில் செயல்பட்ட அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆகியோர் தற்போது எனது சேவை பெறுநருக்கு எதிராக எவ்வாறு விசாரணை நடத்த முடியும்? 2023 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 7 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அப்போதைய அரச உளவுச் சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன தாக்கல் செய்த சத்தியகடதாசியில் 2017 October 31 முதல் தாக்குதல் வரை சஹரான் நாசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்தும் போலீஸ் மாதிபருக்கு 97 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த அறிக்கைகளின் நகல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்படுகிறது. மாவடல்ல புத்தர் சிலை மீதான தாக்குதல் மற்றும் வனாத்து வில்லுவில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட விடயங்கள் போன்ற சம்பவங்களில் சஹ்ரா நாசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஈடுபட்டிருந்தது அம்பலமாகியிருந்தது. அரச உளவுப் பிரிவின் அதிகாரியான கோனர பண்டார சஹ்ரா நாசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மேற்கொண்ட தீவிரவாத செயல்பாடுகள் குறித்த அறிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்திருந்தார். அவர்கள் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்கள் குறித்த தகவல்களும் அதில் வழங்கப்பட்டிருந்தன. இருப்பினும் பிரதிவாதிகள் இத்தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆணைக்குழு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கோனார பண்டார எனும் அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தால் உரிய தாக்குதல் நடந்திருக்காது என்று கூறியிருந்தார். 2019 ஏப்ரல் 4 அன்று ஜஹ்ரா நாசிம் தலைமையிலான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் ஆதரவாளர்கள் இலங்கையில் உள்ள முக்கிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக இந்திய ரோ புலனாய்வு அமைப்பு இலங்கை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருந்தது. அந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாரித்து வந்த வழிமுறைகளையும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் குறிப்பிட்டிருந்தன. பின்னர் அரச உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் இளந்த ஜாவர்தன இந்த தகவலை பொலிஸ் மா அதிபருக்கும் அதன் நகல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதம் 2019 ஏப்ரல் 9 அன்றும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரத்தவின் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் அது ஏப்ரல் 16 அன்று ரவி செனவிரத்னவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ் மா அதிபர் நாகாமுல்லவுக்கு அனுப்பப்பட்டது. பிரதி பொலிஸ் மா அதிபர் அதை ஏப்ரல் 22 தேதி அன்று, அதாவது தாக்குதல் நடந்த மறுநாள், பணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னம் இது தொடர்பாக ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவில் ஒரு ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளித்திருந்தார். 2019 ஏப்ரல் 7 தேதி அன்று இன்டர்போல் மாநாட்டுக்காக இலங்கையை விட்டு வெளியேறியதாகவும் ஏப்ரல் 13 அன்று நாட்டுக்கு மீண்டும் திரும்பியதாகவும் கூறியிருந்தார். ஏப்ரல் 16 அன்று மீண்டும் பணிக்கு திரும்பியதாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த கடிதம் 19 தேதி ரவி செனவிரத்னவின் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சஹ்ரா நாசிம் உள்ளிட்ட தீவிரவாத குழுவின் நடவடிக்கைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஏற்கனவே தெரியும் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது என்று ரவி செனவிரத்னம் ஆணைக்குழுவின் முன் கூறியிருந்தார் என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன குறிப்பிட்டார். இந்நிலையில் இம்மனு மீதான மேலதிக பரிசீலனையை 21 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இதனிடையே சுரேஷ் செலவின் எழுத்தாணை மனுவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முன்வைக்கப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 6 தேதிகளில் பரிசீலிக்க நீதிமன்றம் நேற்று தீர்மானித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே தன்னை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை அதற்கு எதிராகவும், அதே போல ஷானி அபேசேகர, அதே போல ரவி செனவித்ன ஆகிய அதிகாரிகளின் கீழ் தனக்கு தன் மீதான விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சலே சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே இந்த மனுக்கு ஆதரவாக இடையீட்டு மனுக்களும் எதிராக இடையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இடையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை அடுத்த மாதம் 4 மற்றும் 6 தேதிகளிலும், இந்த மனு மீதான மேலதிக விசாரணை 21 தேதி நடைபெறுவதாக நேற்று தினம் நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்ற விவகாரம் தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, ஹரக்கட்டாகின் கோட்டி தொலாக் கத்தை கியன சித்திய அல்லஸ் கண்டுதுண்டு பெற்ற போலீஸ் லோக்கான் துணக் ஹவுல் ஹிமினமகுத் கேவிலா அல்லஸ் கொமிசம உசாவியிட்ட கியாய் ரகித எத்துலு திதினா யலி ரிமான் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்கா தீப் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, ஹரக்கட்டாவின் மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம், 3 போலீஸ் உயர் அதிகாரிகள் தேரர் ஒருவருக்கும் தொடர்பு, விஜயதாசவின் மகன் உட்பட 3 விளக்கமறியல் நீடிப்பு என்பதாக அந்த செய்திக்கின்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சம்பவத்தில் 3 உயர் போலீஸ் அதிகாரிகளும் ஒரு தேரரும் தொடர்புபட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம் முன்னிலையில் விடயங்களை முன்வைத்திருக்கின்றது. மூன்று, உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த லஞ்ச பண பரிமாற்றத்துக்கு ஆதரவளித்து பணத்தை பெற்றுள்ளதோடு அந்த பணம் ஒரு தேரூடாகவே குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேரர் யார் என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதோடு அது குறித்து மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக விவரங்கள் வெகு விரைவில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றில் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ஷ, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் வசந்த குமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் விமான நிலைய பணிப்பாளராக பணியாற்றிய அருணஸ்ரீ சதுரங்க ஆகியோரை எதிர்வரும் 28 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டார். பாதாள குழு உறுப்பினரான ஹரக்கட்டாவின் மனைவியிடம் 1200,000 ரூபாய் அதாவது 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரினுடைய மகனான ரஹித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க, வரண ஆகியோர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இரண்டாவது சந்தேக நபரின் சட்டத்திறனியினால் பிணை கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக விடயங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதல் மற்றும் மூன்றாவது சந்தேக நபர்கள் சார்பிலான எழுத்துப்பூர்வ பிணை கோரிக்கை ஆவணங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறாததால் நேற்றைய தினம் அந்த சந்தேக நபர்கள் தொடர்பான ஆட்சேபனைகளையும் நிலைப்பாட்டையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க முடியாது போனது. இதன் காரணமாக முதலாவது மற்றும் மூன்றாவது சந்தேக நபர்களின் எழுத்துப்பூர்வ பிணை கோரிக்கைக்கான ஆட்சேபனைகளையும் நிலைப்பாட்டையும் ஜூலை 23 தேதிக்கு முன்னர் நீதிமன்ற அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டதோடு அதுவரையில் சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைக்குமாறும் ஜூலை 28 தேதி பிணை கோரிக்கை மீதான உத்தரவு வழங்கப்படும் என்றும் நீதவான் மன்றில் அறிவித்திருக்கின்றார். நேற்று தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேலதிக அறிக்கை ஒன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெரும மன்றில் வருமாறு விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே இரண்டாவது சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நலிந்த இந்திரதிச விடயங்களை முன்வைத்தார். மூன்றாவது சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கீத் கருணாரத்ன விடயங்களை முன்வைத்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பிணை உத்தரவுக்காக சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூலை 28 தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த சம்பவத்தில் ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடமிருந்து இவ்வாறு 12 கோடி ரூபாய் பணம் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போது நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ. எனவே அந்த காலப்பகுதியில் ஹரக்கட்டாவுக்கு சிறைச்சாலைக்குள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நோக்கில்தான் இந்த பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சமோந்தரபாகருடைய மகன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தான் இப்போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஒரு தேரரும் தொடர்பற்றிருப்பதாக குற்றப்படாத திணைக்களம் நீதிமன்றில் லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றில் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிற தொடர்பான விசாரணைகளை போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. அத்தனகல்லே மினி மருவ கிட்ட எக்கப பவுலே ஹத்தரா கேக்க பாக் போருக்கு ஏற்ற மவ பியா தருதநாத் ஏ அத்தர என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தனகல்ல வெலகதர பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து அந்த வீட்டில் இருந்தவர்கள் மீது கூறிய ஆயுதங்கள் தாக்குதல் நடத்தி ஒருவரை கொலை செய்து மேலும் மூவரை படுகாயங்களுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகள் மற்றும் இன்னொரு நபருக்கு கம்பகா நீதவான் ரஷ்மி சிங்கம்புலி நேற்றைய தினம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காணலாம். எனவே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 2 பிள்ளைகள் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார், மேலும் மூவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார்கள். எனவே அவ்வாறு அந்த சம்பவத்தினுடைய சந்தேகத்தின் பேரில் இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரும் கைது செய்யப்பட்டார்கள். 2001 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 தேதி அல்லது அதற்கு அண்மித தினத்தில் இந்த சம்பவம் நிட்டம்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தியகாவிட்ட விலகதர பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் இடம்பெற்றதாகத்தான் இந்த சம்பவம் குறித்து தெரிய வந்திருக்கிறது. 2001 இடம்பெற்ற ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு அந்த சம்பவத்தில் இப்போது மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தனர்தான். அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வருக்கு நேற்று தினம் கம்பஹா நீதவான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். லங்கா தீப பத்திரிகையில் அடுத்து இன்னும் ஒரு செய்தி, நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல மனிதுரிமைகள் ஆணைக்குழுவும் இத்தொடர்பான விடயங்களை வலியுறுத்தியிருப்பதான ஒரு செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகையில் வந்திருக்கிறது. மீகமுவ ஹிரே சித்திய விமர்சன ஜனதாவட்ட மகா எலிக்கலையுத்துய் ஈஜா மாணவஹிமிகாம் காழியாளி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை மக்களுக்கு உடனடியாக வெளிப்படுத்த விட என்பதாக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையத்தினுடைய அலுவலகம் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் உட்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்தினுடைய உட்பக்க செய்தி தொடர்பாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். சிறைச்சாலை நீதிமன்ற வழக்கு விசாரணையை தடுத்து உத்தரவிடுங்கள், வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு மன்றில் கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலை அவசர நிலைமையை கையாளும் உத்தியோகத்தர்கள் 10 பேர் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் சிறைச்சாலை நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட உள்ள வழக்கு விசாரணை மற்றும் தண்டனை விதிப்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கருணா திலக்கு நேற்று முன்தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். ஒரே சம்பவத்துக்காக இரு வழக்கு விசாரணைகள் நடத்தி தண்டனை வழங்குவது பொருத்தமற்றதெனவும் இந்த வழக்கு தற்போது தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலை நீதிமன்றம் முன்னெடுக்கும் வழக்கு விசாரணை அவசியமற்றது எனவும் கருணா திலக்கு அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்வரும் தினத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக சட்டமாதிபரும் இந்த வழக்கு தொடர்பில் விடயங்களை முன்வைப்பார் எனவும் நீதிமன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். சிறைச்சாலைகள் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலைக்கு அதற்கான அதிகாரம் உள்ளதால் இதுகுறித்து ஆராய்ந்து எதிர்வரும் தினத்தில் தேவையான உத்தரவை பிறப்பிப்பதாக பிரதான நீதவான் ஷிலனி பெரேரா மன்றில் அறிவித்திருக்கின்றார். அதேவேளை சிறைச்சாலைக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் சம்பவ இடத்தை நில அளவை திணைக்களத்தின் ஊடாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய உத்தரவிடுமாறும் கருணா திலக நீதிமன்றம் கோரிக்கை விடுத்தார். ஜூலை 5 மற்றும் 6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் பரிசோதகர் கழுவாராய்ச்சி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் மேலதிக அறிக்கை ஒன்றை மன்றில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். சம்பவத்தில் உயிரிழந்த சஞ்சு தில்ருக்ஷா என்பவரின் மரண விசாரணைக்கான சாட்சி விசாரணை கடந்த 11 திகதி மாளிகாகந்த நீதிமன்றில் நடைபெற்றதோடு இதன்போது அவரது உடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தோட்டா பகுதி ஆடைகள் மற்றும் இரத்த மாதிரிகள் வழக்கு சான்றுகளாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த சான்று பொருட்களை முறையாக வழக்கு சான்று அறையில் வைப்பிடுமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னைய தினம் உத்தரவு கமைவாக சம்பவத்தில் உயிரிழந்த சம்பத் புஷ்பகுமாரன் ஹர்ஷ பிரியங்கர மற்றும் தனிந்து ஹஷ்மிக ஆகியோரின் மரண விசாரணைகளுக்கான சாட்சிகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். இதன்போது சாட்சியம் அளிப்பதற்காக உயிரிழந்தவரின் உறவினர்களான சுரஞ்சி பெர்னாண்டோ, நிருபா ரோஷனி, மனோஜ் பிரியங்கா, நிமாலி ஷிரந்தி மற்றும் ஜாய்லாத் பெரேரா ஆகியோர் நீதிமன்றில் சாட்சியம் அளித்தார்கள். இச்சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் உட்பட 287 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 14 திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. சம்பவத்தோடு தொடர்புடையதாக அடையாளம் காணப்படும் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக கொலை குற்றம், துப்பாக்கி கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தண்டனை சட்டக்கோவையினுடைய 102, 113, 146, 186, 300, 315, 316, 317 மற்றும் 344 மற்றும் மேற்கூறிய சட்டங்களின் கீழ் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியதும் வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஏதுவான வகையில் அதிகாரிகள் கோரிய அனைத்து உத்தரவுகளையும் நீதவான் பிறப்பித்திருக்கின்றார். சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் பரிசீலித்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் 23 தேதி சமர்ப்பிக்குமாறும் தேசிய வைத்தியசாலையில் உள்ள உயிரிழந்த கைதி மற்றும் இரு அதிகாரிகளின் மரண விசாரணை தொடர்பில் இதுவரை சாட்சி அழைக்கப்படாத மரணங்கள் தொடர்பில் சாட்சியங்களை அழைக்க தயாராகுமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒருபுறம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது, மறுபுறம் சிறைச்சாலை நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை விசாரித்து வருகிறது. அந்த இரு ஒரு விடயத்திற்காக இரு வழக்கு விசாரணை தண்டனைகள் என்பது முறையற்ற விடயம். எனவே சிறைச்சாலை முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளை சிறைச்சாலை நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைகளை தடுத்து உத்தரவிட வருமாறு நீதிமன்றில் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு கோரிக்கொண்டு முன்வைக்க அதற்கு சிறைச்சாலைக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதுடன் ஆராய்ந்து பரிளிப்பதாக நேற்று தினம் நீதவான் இவ்வாறு பரிளித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது, வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. கோயில் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன் வசந்த பார்வை நிகழ்ச்சியில்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா?
6: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் நீதிமன்ற செய்திகள் அதிக அளவு பத்திரிகைகள் இருக்கிறது, அது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு நீதிமன்ற செய்தி, யோசிதாவுக்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு வழக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். தேவிலை மற்றும் ரத்னலானை பகுதிகளில் 73 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணி துண்டுகளை கொள்வனவு செய்ததன் மூலம் கருப்பு பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் யோசித்த ராஜபக்சேவுக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூலை 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை காணலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகனான யோசித ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கருப்பண சுத்திகரிப்பு வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றில் நேற்று நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு செய்தி, இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ரோசி சேனநாயக்க வாக்குமூலம் என்பதாக மற்றொரு செய்தியும் இடம்பெறுகிறது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் தேடி பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்க நேற்று வாக்குமூலம் வழங்கியிருந்தார். ஆணைக்குழுவின் செயலாளரால் விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவித்தலுக்கு அமைவாக அவர் சமூகம் அளித்திருந்தார். 2022 ஆண்டு நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது கொழும்பில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மற்றும் தேவையுடைய மக்களுக்கு சத்தோசம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட வவுச்சர்களை விநியோகித்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ளவே இவ்வாறு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணை முடிவடைந்த பின்னர் அவர் வெளியில் வந்து இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து விடுக்கையில், தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் போது நாங்கள் சத்தோசம் மூலம் ஏழை மக்களுக்கு உணவு வவுச்சர்களை வழங்கினோம். அந்த வேலைத்திட்டம் குறித்து அவர்களுக்கு இருந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவே என்னை அழைத்திருந்தார்கள். இந்த விடயத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு மாநகர சபையில் கடந்த 15 வருட காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி செயல்பாடுகளால் அரசாங்கத்தின் சொத்துக்களுக்கும் வருமானத்துக்கும் ஏற்பட்ட பாரிய நட்டங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் விசாரணைக்குவினால் இந்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. 1948 ஆண்டின் 17 இலக்க விசாரணை ஆணைக்குழுக்கள் சட்டத்தின் பிரகாரம் 2025 டிசம்பர் 30ஆம் தேதி வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தல் ஊடாக இது ஸ்தாபிக்கப்பட்டது. கொழும்பு 3 காலி வீதியில் அமைந்துள்ள இந்த ஆணைக்குழு உத்தியோகபூர்வ சேவைக்காலம் கடந்த June 29ஆம் தேதியோடு இடைவெளியே இருந்த போதிலும் விசாரணை நடவடிக்கைகளை மேலும் விரிவாக்குவதற்காக அதன் சேவை காலத்தை இந்த வருடம் December 30ஆம் தேதி வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாநகர சபையில் பல்வேறு விதமான மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அத்துறவில் ஆராய்வதற்காகத்தான் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பதவிக்காலம் இந்த December 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்ட நிலையில் கொழும்பு மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்க நேற்று தினம் அழைக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, அதுவும் நீதிமன்றத்துடன் கூடிய ஒரு செய்தி, அது குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். LPL தரங்க முதலிட்ட பாவா தீம இந்திய ஜாத்திகியா ஏக திகாக் ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே இந்த பருவகாலத்துக்கான LPL போட்டிகள் நேற்று தினம் ஆரம்பமாக இருந்தன. எனவே இந்த LPL போட்டிகள் ஆரம்பமாகின்ற இந்த காலப்பகுதியில் முதலாவது போட்டி நேற்று இடம்பெற்றது. காலி மற்றும் ஜப்னா கிங்ஸ் அணிகளுக்கு இடையான போட்டி. ஆனால் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பதாகவே மேட்ச் பிக்சிங் செய்வதற்காக, ஆட்ட நிர்ணய செய்வதற்காக இந்த நபர் முயற்சி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய உரிமையாளர் ஒருவராக இருக்கின்றவர், முன்னாள் இந்திய வீரராக இருந்தவர் தான். இவ்வாறு இந்த ஆட்ட நிர்ணய சதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவரும் அவருடன் மேலும் இருவரும் எதிர்வரும் 31 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகமின் உத்தரவை மேற்கோள் காட்டி இன்று தினம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதை காணலாம். எனவே இந்த போட்டியில் ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய உரிமையாளர் இந்திய நாட்டவரான மஞ்சோட் கல்க்ரா மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறப்படுகின்ற யுவராஜ் புஷ்பா மற்றும் என்ற நபர்கள் இருவருமே இவ்வாறு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 31 தேதி வரை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்பிஎல் போட்டிகள் நேற்றைய தினம்தான் ஆரம்பித்தது. முதல் போட்டியிலேயே ஆட்ட நிர்ணய சதிக்கான அழைப்பை அல்லது முயற்சியை மேற்கொண்டதாக தகவல் கிடைக்க அத்துறவில் விசாரணை செய்த போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து இப்போது இது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வரை அவர்களை 31 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதும் இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதுவும் நீதிமன்றத்துடன் கூடிய ஒரு செய்தி. பிரதி அமைச்சர் இறங்க உள்ளிட்ட 6 பேரை கைது செய்ய உத்தரவு, கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியானை என்பது வீரகேசரியின் தலைப்பு. நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர, தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றில் நிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிடியானை பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றவை மற்றும் சட்டவிரோத கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களாக இருந்தவை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள குறித்த 6 சந்தேக நபர்களும் நீதிமன்றில் ஆஜராக தவறியதை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணன், ரொஷான் அலி தனீஸ் அலி, ஆர்மி அமில என்று அழைக்கப்படும் அமல் சலிந்த, உதயங்க குமார மற்றும் கோஸ்வத்தே மகாநாம தேரர் ஆகியோரை கைது செய்வதற்கான பிடியானை உத்தரவுதான் இவ்வாறு விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை காணலாம். எனவே கடந்த காலம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைகளில் ஆஜராகாத நிலையில்தான் அவர்களை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மோதிரத்துடன் 11 புதிய எண்பு கூடுகள் அடையாளம் என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு செய்தி. செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்டத்தின் 35 நாள் அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35 நாளான நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக 11 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 7 எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எலும்பு கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1, 2 மற்றும் 3 கட்டம் என இதுவரையில் 89 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 431 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 423 எண்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். PTA accused granted bail after 15 years என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2009 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் இப்போது 15 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு பிணை கிடைத்திருப்பதான செய்தி இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு இந்த பிணை அனுமதியை வழங்கியிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. தன்னுடைய 26 வயதில் இவ்வாறு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற அவர் 15 வருடங்காலத்தின் பின்னர் தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் அங்கு கழித்து 15 வருடகாலத்திற்கு பிறகு அவருக்கான இந்த பிணை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற நீதிபதி பிரதீப் ஹெட்டியாராஜி, அதே போல பி குமாரட்னம் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற மேன்மை நீதிமன்ற குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தம்பையா பிரகாஷ் என்று எனப்படும் தனுஷ் என்பவருக்கு தான் இவ்வாறு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 15 வருடங்களுக்கு பிறகு இந்த நபருக்கு இவ்வாறு நீதிமன்றத்தின் ஊடாக பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2009 இவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது, அது குறித்தும் பார்க்கலாம். கோட்டா முறை தொடரும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக வீர கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறைமை அதாவது கியூஆர் முறைமையை நீக்குவதற்கு எவ்வித தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்தும் அமல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. எரிபொருள் விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படாது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. இந்த மாதம் இறுதிப் பகுதியில் எரிபொருள் விலையில் பாரியதொரு மாற்றம் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவரது விடயங்களை கூறுகிறார். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கமைய கடந்த மாதம் எரிபொருள் விலையை குறைத்து அதன் பயனை நுகர்வோருக்கு வழங்கினோம். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வடைந்திருக்கிறது. ஆனால் எரிபொருள் விநியோக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இருப்பினும் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கமைய இந்த மாத இறுதி பகுதியில் எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்படும். கடந்த மாதம் இறுதிப் பகுதி இடம்பெற்ற திருத்தத்துக்கு அமைவாக தற்போது திருத்தம் மேற்கொள்ளப்படும். இந்த மாத கட்டண திருத்தத்தில் பாரியதொரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதாகவும் மயூர நிதிக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். மண்ணெண்ணையில் இயங்கிய 100 பஸ்கள் அடையாளம், வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணையை பயன்படுத்தி பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டிகள் குறித்து போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது இந்த விடயங்களை கூறுகிறார். இந்த சட்டவிரோத செயலை தடுப்பதற்கான நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களையும் அறிவுறுத்தி விசேட தேர்தல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசேட சோதனையின் போது மண்ணெண்ணெய் மூலம் இயக்கப்பட்ட 100 பஸ் வண்டிகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவற்றுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இது தொடர்பாக நாடு முழுவதும் சுற்றியுள்ள நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சவர்க்காரம் தொடர்பான ஒரு செய்தி இருக்கிறது, அது குறித்தும் பார்க்கலாம். அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வருகிறது. சவர்க்கார பொதியிடலில் புதிய விதிமுறைகள், விசேட வர்த்தமானி வெளியீடு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. சந்தையில் உள்ள சில வகை சவர்க்காரங்களை இறக்குமதி செய்தல், உற்பத்தி செய்தல், களஞ்சியப்படுத்தல், விநியோகித்தல் அல்லது விற்பனை செய்தலின் போது அவற்றின் பொதியிடலில் குறிப்பிடப்பட்ட சில விவரங்களை அச்சிடுவதை கட்டாயமாக்கி நுகர்வோர் விவகார அதிகார சபை புதிய கட்டளைகளை உள்ளடக்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. 2003 9 இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 10(1) ஆ பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கட்டளையானது உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், களஞ்சியப்படுத்துவோர் மற்றும் வர்த்தகர்களுக்கு பொருந்தும் வகையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்புடைய உற்பத்தியின் பெயர் தடித்த எழுத்துக்களில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் அல்லது அவற்றில் ஏதேனும் 2 மொழிகளில் பிரதான சட்டகத்திலும் அதாவது மெயின் பேனலில் மற்றைய மொழியில் வேறேதேனும் ஒரு சட்டகத்திலும் குறிப்பிட வேண்டும். பொதியிடப்படும் சந்தர்ப்பத்தில் உற்பத்தியில் அடங்கியுள்ள மொத்த கொழுப்பு பொருளின் அளவும் சதவீதமாக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் 2 மில்லிமீட்டருக்கு குறையாத தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட வேண்டும். குழந்தை சவர்க்காரம், உடலுக்கு பயன்படுத்தும் சவர்க்காரம், முகச்சவர சவர்க்காரம், கார்போலிக் சவர்க்காரம், சலவை சவர்க்காரம், குளியல் கட்டி, மென் சவர்க்காரம் உள்ளிட்டவற்றுக்கே இந்த புதிய ஒழுங்கு விதிகள் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் தலைவர் எஸ் எம் டி சூரியகுமாரவின் பரிந்துரைக்கமைய 2027 ஜூலை மாதம் 9 முதல் இந்த ஏற்பாடுகள் அமலுக்கு வரப்போவதாக அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான செய்தியும் இருக்கிறது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகருக்கு அபராதம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஹட்டன் நகரில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகருக்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தினால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் குறித்த வர்த்தகர் நிர்ணயிக்கப்பட்ட 260 ரூபாய் என்ற அதிகபட்ச சில்லறை விலையை மீறி உள்நாட்டு கீரி சம்பா அரிசி ஒரு கிலோவை 350 ரூபாய்க்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையினால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. மேற்படி வழக்கு 15 அட்டன் நீதவான் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை நீதவான் பிறப்பித்திருக்கிறார். உங்கள் பகுதிகளிலும் அதிக விலைக்கு அரிசி, அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் இதுகுறித்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறிவிக்கலாம். அவர்கள் சுற்றிவளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்பதும் முக்கியமான விடையும். மேலதிக செய்திகளை பார்ப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
5: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போல நல்ல போல யாருவ
5: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8-10 சிறுவர் உலகம்.
7: Quite exciting.
0: இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
1: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: காலை 10 முதல் 12 வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை
8: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். அந்த வகையில் மற்றொரு செய்தி இன்றைய தினம் இறக்கேசரி பத்திரிகையில், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுடன் அவசர பேச்சுவார்த்தை என்பது செய்தி. நீதிமன்ற உத்தரவின்படி அண்மையில் ராகுலை சென் லெனார்ட்ஸ் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட 6 குடும்பங்களை மீண்டும் அதே பகுதியிலேயே மீள குடியேற்றுவது குறித்து காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். நவ் அமைப்பின் அனுசரணையுடன் மலையக தமிழ் சமூகத்தின் நிலம், வீட்டுரிமை மற்றும் இதர மனிதுரிமைகளை பாதுகாப்பதில் உள்ள வாய்ப்புகளும் சவால்களும் குறித்து நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள JDA பெரேரா கிளறியில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் மேலும் குறிப்பிடுகையில், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் மலையக மக்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் ஓர் இணக்கப்பாட்டின் மூலம் அந்த மக்களை தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கும் அரசாங்க நிறுவனம் என்ற ரீதியில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் லால் காந்தவுடன் கலந்துரையாடி இந்த நடவடிக்கைகளுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து, டெங்கு தீவிரமாக பரவி வருகிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அது குறித்தான செய்திகளும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய லங்காதீப் பத்திரிகைகள் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது, டெங்கு தொற்று காரணமாக இதுவரைக்கும் 50 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டெங்கு மரண பனாட்டு நகி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது காரணம் 73455 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையிலும் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தீவிரமடையும் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்புகள் 50 உயர்வு என்பது வீரகேசரியின் செய்தி. நாட்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த எண்ணிக்கை 50 உயர்ந்திருப்பதோடு இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73000 கடந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. நாடளாவிய ஜனவரி 1 முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 73455 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இம்மாதத்தில் கடந்த 16 நாட்களில் மாத்திரம் 18076 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வெகுவாக அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 50 உயர்வடைந்துள்ளதோடு டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு 175 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்தில் 38700 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு தென் மாகாணத்தில் 11382 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கம்பகா, கொழும்பு, மாத்தறை, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி, காலி, அம்பாந்தோட்டை, கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, சிறுவர் வைத்தியசாலை என அரசு வைத்தியசாலை பலவற்றில் டெங்கு நோயாளர்கள் வார்டுகள் நிரம்பியுள்ள நிலையில் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் நோயாளர்களுக்கான சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். மேலும் நோயாளர்களுக்கும் வார்டுகளில் படுக்கை வசதியின்றி ஒரு படுக்கையில் 2 நோயாளர்கள் சிகிச்சை பெற்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் இந்த இக்கட்டான தருணத்திலாவது தமது சமூக பொறுப்பை உணர்ந்து தமது சுற்றுப்புற சூழலில் டெங்கு நுரம்புகள் பெருகக்கூடிய இடங்களை இல்லாதொழித்து தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார அமைச்சும் தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை விடுத்தும் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் முன்னெடுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய விடயத்தை அந்த செய்திகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காண இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி, சமூர்த்தி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. சமூர்த்தி கட்டமைப்பு ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது, சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் வணிக வங்கி கட்டமைப்புக்கு நிகரான பலத்தை கொண்டுள்ள சமூர்த்தி இயக்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது, சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் சமூர்த்தி இயக்கம் புதிய மறுசரிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்திருக்கின்றார். கண்டி மற்றும் மாத்தறை மாவட்டங்களைச் சேர்ந்த சமூர்த்தி உத்தியோகத்தர்களுக்கும் சமூக வலுவூட்டல் குறித்து தெளிவுபடுத்தும் மாநாடு கண்டி சகச உயன வளாகத்தில் நேற்று முதல் இடம்பெற்றதன் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அடுத்த இன்றைய தினம் ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. இன்றைய லங்கா தீபத்தில் வெளியான செய்தி, ஈரான் ஏற்ற கெவ்வாட்டம் பிரதிபா பிரகார சிரியாவை அமெரிக்கானு ஹமுதா மத்தியஸ்தானேட்டு பிரகாரயாக் என்பதாக லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே செய்தி இன்றைய தினம்
வீரகேசரி பத்திரிகையிலும், ஈரான் மீது அமெரிக்கா 6வது இரவாக தொடர் தாக்குதல்கள், 8 பேர் உயிரிழப்பு, அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் என்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கிடையிலான மோதல்கள் மீண்டும் முக்கரமடைய ஹோமஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருள் விநியோகம் உள்ளிட்ட இந்த விடயங்கள் பாரிய பிரச்சனையாக மீண்டும் உலகில் உருவெடுக்க ஆரம்பித்த செய்தியினை சுட்டிக்காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி

கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் டேக் கேர் வேலை திட்டம். ஆக டேக் கேர் வேலை திட்டமோடு தெரியும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதை விபத்துகளை குறைப்பதற்காக பாதை சமிஞ்சைகள் அதே போல பாதை விதிமுறைகளை போன்றவற்றை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த செயற்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ITN வசந்தம் டிவி வசந்தம் FM லக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது என்பதும் இங்கு முக்கியமான விடயமா இருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடி பித்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3051 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 10, 74, 76 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 10, 74, 76 200,000 பரிசுகள் 4 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 748,44,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,937 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்ப ராசி தெளிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 35, 36, 54 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 35, 36, 54 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,75,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பகுதியாக 43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீளநித ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டிலிருந்து DLBC பெப்புடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,225 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 15, 16, 35, 60 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 15, 16, 35, 60 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 7, 1, 6, 9 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 7, 1, 6, 9 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,40,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,74,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணில நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் உள்ளது DLBC பேப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 10, 26, 39, 50 இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,386 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 10, 26, 39, 50 லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 7, 6, 4, 2 லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 7, 6, 4, 2 நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,83,443 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,07,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,401 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 1, 30, 33, 35 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 32 வெற்றி இலக்கங்கள் 1, 30, 33, 35 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,60,71,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசாக 31,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற
கபருக்கு அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் பேப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்று கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நீட்டு நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபிரி தன சம்பத் தளத்திற்கான வெற்றி முடிவுகள், 959 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 0, 7, 8, 7, 5, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 0, 7, 8, 7, 5, 0. நேற்று நாளில் மொத்தமாக 385,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான நீல நிற சுபிரி தன சம்பத் ரத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபிரி தன சம்பத் ரத்தத்திற்கான வெற்றி முடிவுகள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத் ரத்தத்திற்கான வெற்றி முடிவுகள், 433 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 8, 7, 5, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 8, 7, 5, 0. நேற்று நாளில் 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,48,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஜாய சம்பத்த கபில நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1055 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 43, 48, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 43, 48, 50. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,57,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் வெப்பூடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 367 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 59, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 59, 66. சிறப்பு இலக்கங்களாக 1, 3, 5, 9 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 1, 3, 5, 9 தெரிவாக இருக்கிறது. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,57,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,493 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 8, 25, 28, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 8, 25, 28, 79. நேற்றைய நாளில் 250,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,88,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,31,26,687 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,251 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 9, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 9, 7, 5. நேற்றைய நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,81,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,04,63,528 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,281 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 18, 28, 42, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 18, 28, 42, 48. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள் 66 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,48,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,11,32,369 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,599 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 16. வெற்றி இலக்கங்கள் 12, 28, 65, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 16. வெற்றி இலக்கங்கள் 12, 28, 65, 78. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,89,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,81,412 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,560 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 29, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் தான் இவைகள். ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 29, 58. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 48,90,348 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்தானலத்திற்கான வெற்றி முடிவுகள் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். தேசிய லத்தருக்கான வெற்றி முடிவுகள் தான் நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட
காலையில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 1, 9, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 1, 9, 7, 5. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபதாசாக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் நாங்கள் இப்பொழுது பார்த்திருந்தோம். ஏற்கனவே இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
0: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல. வலுவான எறும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ஆண்டு ஜூலை மாதம் 18 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செயல், தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செயல், தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

ஒலிக்கின்ற பாடலுடன் நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு கலையகத்தில் ஜி ஆர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போறீங்க 10 மணி வரைக்கும் 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. சூப்பரான ஒரு பாடல் முதல் பாடலே வந்திருந்தது. சோ தொடர்ந்தும் நிறைய பாடல்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, குட்டீஸினுடைய அலப்பறைகள், பாடல்கள், கதைகள், அவங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்களை என்னோட ஷேர் பண்ண போறாங்க. நான் ஜிஆர் 10 மணி வரைக்கும் உங்களோட இணைந்திருக்க போகிறேன். சோ குட்டீஸ் ரெடியா இருங்க, இது உங்களுக்கான உலகம். இந்த பக்கம் வாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்க டக்கு டக்கு டக்குன்னு எலும்பு பாருங்க. எலும்பு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த பக்கம் வாங்க. அழைப்பிற்படுதுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காகவே, 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கு. ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப நான் தொலைபேசி இலக்கத்தை சொல்ல போறேன். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடிஸ் மறந்துடாதீங்க, இது உங்களுக்கான உலகம். ரெடி ஆயிட்டு இருங்க. தூங்குறவங்களை குயிக் குயிக்கா எலும்புங்க. ஓகே. 0-1-2-7-5-0-0-1-0-1-2-7-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1- நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் மீன் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, சோ சூப்பரான பாடல்கள் எல்லாம் வர இருக்கிறது. அதுக்கு முதல்ல நீங்க பாடுற பாடல்களை நாங்க எல்லாருமே சேர்ந்து கேட்க போறோம், கதையில சொல்ல போறீங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் குட்டிஸ் எத்தனை மணி கிளம்பினாங்கன்னு தெரியல, இங்க கூட பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? லக்ஷ்மி. ஓகே, எத்தனை மணி
1: கிளம்பினீங்க?
0: வாவ், சூப்பர். என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, நல்ல பிள்ளை. அப்ப ஓகே, எங்க கூட பேசிட்டு சாப்பிடுங்க. ஓகேவா?
1: ஓகேக்கா.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 6. வாவ், சூப்பர். ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன?
1: என்னது?
0: அந்த பாட்டு உங்களுக்காக வரும். நீங்க என்ன இப்ப எல்லாருக்காகவும் படிச்சு காட்ட போறீங்க? கதை சொல்ல போறீங்களா இல்ல நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க பாக்கலாம்.
1: சண்டை பிடிச்சீங்களா?
0: வணக்கம். சரி, ஓகே, வந்து வேகத்துல போயிட்டாங்க. சோ நீங்கள் மழை பேட்படுத்துங்க, பேசலாம் குட்டீஸ். இது உங்களுக்கான உலகம். சோ ரெடியாங்க, எலும்பாதவங்க எலும்புங்க, எலுமினவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு என் கூட பேசலாம் வாங்க இந்த பக்கம். சோ கால் பண்ணுங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன், 0112-27-5001. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டீஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட பேசிட்டு நாங்க அடுத்த பாட்டு கேட்கலாம். ஓகே, ஹலோ, வணக்கம். வணக்கம். இந்த குட்டியோட பேர் என்ன?
1: என்ன
0: சொல்லி காட்ட போறீங்க?
1: வாழ்ந்து பாட்டுத்தாரீங்களான்னு சொல்லுங்க, அப்பதான் பாட்டுத்தாரு. பாட்டு வரும் சரியா? நன்றி, பாய் டார்லிங்.

0: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.

0: சூப்பரான ஒரு பாடல், கன்னத்தில் முத்த முட்டாய். திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் செயல் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வாசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் ஜிஆர் நான் உங்க கூட இருந்திருப்பேன். சோ நேரம் காலை 8:21 கொண்டிருக்கிறது குடிஸ். இது உங்களுக்கான உலகம். சோ ரெடி ஆயிட்டு இருங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு நாவலப்பீட்டில இருந்து தேஜா வந்திருக்கிறாங்க. பேசலாமா அவங்க கூட? ஓகே, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் தேஜா.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா?
1: ஆமா அக்கா.
0: தேஜா என்ன மணி கேளுமீங்க?
1: என்ன அக்கா?
0: ஓகே, சூப்பர். சாப்பிட்டீங்களா?
1: ஆமா அக்கா.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: பிஸ்கட்டும் பாலும் அக்கா.
0: போதுமா அந்த வகுத்துக்கு?
1: ஆமா அக்கா.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு அம்மா கிட்ட கேப்பீங்க? எனக்கும் கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். சரி தேஜா, பாடி என்ன சொல்ல போறீங்க?
1: இருப்பிடம் அதனால் தன் நன்றி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள். நம்மில் சிலர் இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான், ஏன் ஆலயத்திற்கு சென்று தான் வழிபட வேண்டும் என்று கேட்டார். கடியில் நீர் எங்கும் பரவே உள்ளது, அந்நீரை நாம் கிணற்று மூலம் தான் பெற முடியும். அது
0: ஓகேவா?
1: ஓகே அக்கா.
0: ஓகே, நல்ல புள்ள. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்காகவும் பாட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: நீங்க மாம் டிஜே அண்ணா, அப்லாஸ் அண்ணா, தீபன் அண்ணா, மூர்த்தி மாமா, மகாதேவன் மாமா, மணி மாமா, அம்மா வசந்தி சொந்தங்க எல்லாத்துக்கும் அண்ணா.
0: ஓகே, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? ஓகே, நன்றி டார்லிங், பாய். அடுத்த முறை மீட் பண்ணுவோம். ஓகேவா?
2: நீங்க தமிழ்
1: நிழலுக்கு

அழகு சந்த அடங்க மருத்தம் ஆன்.

0: சங்கங்கள் வந்த தமிழே, ஏழிசை நாடகம் சென்ற தமிழ், பயணமே முத்தமே செந்தன தமிழே, பாரசாத்திய தமிழ்கள் உடைக்க தலைமுறைகள் தாண்டி தடங்கள் மதிக்க தமிழ் மொழி பேசியவா. ஓஹோ ஓ,
1: ஓகே சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் பேர் என்ன? அடம் பிடிக்க கூடா, சரியா? அடுத்த முறை மீட் பண்ணலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம். பாடல் கேக்கலாம். நன்றி, பாய். சகுனி திரைப்படத்துக்காக ஜீவினுடைய இசையில் பாடல் கேக்கலாம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: சட்டி சுட்டதடா கை விட்டதடா
3: சட்டி சுடுதடா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே
2: யாரை நம்பி நான் பிறந்தேன்
3: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது
2: சிரித்து வாழ வேண்டும் சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே
3: முதல் வாழ பழகப்பா
2: பானை

0: சோறிருந்தால் பூனைகளும் சொந்தமானா?
1: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
1: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு
0: இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
3: இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சிகள்.
5: நான் பரமநாதன் யோகேஸ்வரன், இணைப்பாளர் மற்றும் தலைவர், தமிழ் பிரிவு, கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரி. ஓயல் எழுதிய மாணவர்கள் மற்றும் ஏஎலிற்கு தயாராகும் மாணவர்களுக்கான முக்கியமான விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
6: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: வசந்த பார்வை. வசந்த பார்வை.

0: நீங்க எத்தனை மணி கிளம்பி நீங்க இன்னும் போய் ஓகேவா என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு பாடி காட்டுங்க
1: வெயில் வண்டி இருந்தா திருமுயல் கிடக்கு நிலா நிலா வந்து
0: யாரு சொல்லி கொடுத்தாங்க இத அப்பாட பேரு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாட்டு கேட்கலாம் நன்றி பாய் பாய் டார்லிங் ஓகே இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க பேசலாம் இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னும் ஒரு குட்டீஸ் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர்
2: என்ன
0: அபிஷ்டா எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ ஓகே சூப்பர் ஊர்லாம் நல்லா இருக்கா பக்கத்துல யாரு சொல்லி கொடுக்கற அபிஷாக்கு என்ன கிரேட் படிக்கிறீங்க அப்ப நிறைய கதை தெரியும் பாட்டு தெரியும் என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு
0: சரி சொல்லுங்க
2: அன்னையும் பிதாவும் தாய் தந்தை கண் கண்டு தெய்வம் என்னும் மனுக்கும் கண்ணென தகும் பொருள் என்னும் மனுக்கும் எனக்கு கண் போன்றவை கிட்ட தாயின் வெட்டென மர பொருள் எனக்கு கிடைக்காதது என்ப ஒன்றை மறந்து விடுதல் வேண்டும் குற்றம் காட்டி சுற்றம் இல்லை பொருள் இருவருமே இருக்க மாட்டார்கள் தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை பொருள் தந்தை சொல்லே உயர்ந்த மந்திரமாகும் தாய் சிறந்த துறை கோயிலும் இல்லை பொருள் தாயை சிறந்த தெய்வமாகும்
0: ஓகே முடிஞ்ச.
2: கடல் ஓயம் திரவியம் தேடு பொருள். கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும். மருந்தே ஆயினும் இருந்தோடு உன் பொருள். எது கிடைத்தாலும் பிறரோடு சேர்ந்து உண்ண வேண்டும். முற்பக செய்யும் பிற்பகல் விளையும் பொருள். பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகள் பின்பு நமக்கே வரும்.
0: ஓகே வா வா சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது.
2: முதியவர்களின் அறிவை
0: நிறைய கதை சொல்லுங்க, பாட்டு படிச்சு காட்டுங்க. இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க, நாங்க பாட்டு கேக்கலாம். எல்லாருக்கும் கேப்போம் என்ன? ஓகே நன்றி, பாய் டார்லிங். சரி இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே.
1: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என்ன யோசிக்கிறீங்க? நானும் ஊருக்குள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன். அதை கேட்டு அருணாச்சலங்கிறாங்க, இதை கேட்டு அருணாச்சலங்கிறாங்க. யார் அவரு?
2: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அருணாச்சலம் எங்க அண்ணன்
1: தான். உங்க அண்ணனா?
2: ஆமா.
1: இப்ப எங்க அவரு? அவரை நான் பாக்கணுமே.
2: நீங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துட்டு இருக்கோம்.
3: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் நடிகை சௌந்தர்யா. ஒலிக்கும் பாடல் இது தவசி திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

சக்கல் சிவந்த பானம் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டீங்க. அடுத்த மனிதளத்தோடும் இணைந்திருக்கலாம். சூப்பரா நீங்க கேட்டுட்டே வசந்தத்தின் சிறுவர் உலகம். நான் ஜி ஆர். நேரமை பொழுது காலை 9:01.

0: மணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அலவாத்துக்கோடு பாட்டுக்கோடு பகுதியில் மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீடொன்றை அமைப்பதற்காக வெட்டப்பட்டிருந்த நிலப்பகுதியில் அடித்தளத்திற்காக குழி தோண்டிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. அனர்த்தத்தின் பின்னர் அவர் மீட்கப்பட்டு அக்குரணை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அலவாத்துக்கோடு பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அலவாத்துக்கோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: தெற்கு நோர்வேயின் ட்ரேமன் நகருக்கு அருகில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 100 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகியுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலத்த காற்றுக்கு மத்தியில் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடியுள்ளனர். ஆஸ்கோ மேற்கே சுமார் 50 தொலைவில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகள் உள்ள பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்துள்ளது. எனினும் விபத்தில் இவருக்கும் எந்தவித ஆபத்துகளும் ஏற்படவில்லை என அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இரண்டாவது மணித்தியாலத்தோடு இணைந்திருக்கிற மொழித்த பாடல் நியூ திரைப்படத்துக்காக ரஹ்மானின் இசையில் நீங்க கேட்டுட்டே உங்க சிந்தத்தின் சிறுவர் உலகம் சூப்பரா டூபரா அப்படியே அட்டகாசமாக அதிரடியான பாடல்கள் மட்டுமல்ல எங்களுடைய குட்டீஸினுடைய அலப்பறைகள் அவங்க படிக்கிற பாடல்கள் அது மட்டும் இல்ல அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களோட நினைந்திருப்பேன். சோ நீங்களும் சிறுவர் உலகத்தை 10 மணி வரைக்கும் கேட்கலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்து ட்ரிபிள் பக்கம் கூட இணைந்திருக்கலாம். சூப்பரான பாடல்கள் நாள் முழுக்க வர காத்துட்டே இருக்கிறது. சோ இந்த விடுமுறை நாள் அதாவது இந்த சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நிறைய குடிஸ் வந்துட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. சண்டே தான் ஸ்பெஷலா ரொம்ப பிஸியா இருப்பாங்க, நிறைய கிளாஸா இருக்கும். சோ இந்த சாட்டர்டே வந்துட்டு நீங்க வசந்தத்தோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டுமல்ல உங்களுக்கு பிடிச்ச இந்த சிறுவர் உலகத்துல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க வலிமையான தொலைபேசி இலக்குங்கள் ஓகே குடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மணித்தேளத்துல லேட்டா கொஞ்சம் எலும்புற குடிஸ் இருப்பாங்கல்ல, விடிய விடிய நல்லா தூங்கிட்டு அலப்பறை செஞ்சுட்டு நைட் எல்லாம் வீட்டை கரைச்ச பண்ணிட்டு அப்படின்னு தூங்குற குட்டீஸும் இருப்பாங்க. சில நேரங்களில் லேட்டா தூங்கினாலும் குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா காலையில டாண்டு எழும்பிடுவாங்க பெரியவர்களுக்கு முன்னால. சோ அது மட்டும் இல்ல அவங்களையும் எழுப்புறது எங்களுடைய குட்டீஸ் தான், அந்த அளவுக்கு எனர்ஜிக்கா இருப்பாங்க. சோ உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அதே மாதிரி தான் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்வீட்ஸை குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க கால் பண்ணணும் என்ன தொலைபேசி இலக்கம் அப்படிங்கறத நான் ஜிஆர் சொல்ல போறேன். 0312 2775 0001 அடுத்தது 0312 2775 0001 கால் பண்ணுங்க, பேசலாம். இப்போ நான் வந்துட்டு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிருக்கணும் சோ மிஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மணித்தாளத்துல உங்களுக்காக சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன். சோ நோட் பண்ணிக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க, சவுண்ட கூட்டுங்க. ஓகே குரேஸ், ஓகே இப்போ வந்துட்டு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டு முயல்களும் ஸ்மார்ட் போன். ஓகே, ரெண்டு முயல் இருந்துச்சா, அதுல ஒரு முயல் வந்துட்டு எப்போ பாரு போனே யூஸ் பண்ணிட்டு இருக்குமா, போனை பார்த்துட்டு தான் இருக்குமா, போன்ல இருக்கிற ரீல்ஸ் அந்த வீடியோஸ் எப்போ பாரு போன்லயே இருக்குமா. இன்னொரு முயல் என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல பிள்ளையா இருந்துச்சா. ஓகே, ரெண்டு முயல்களும் நல்ல நண்பரா. ஒரு நாள் முழுக்க ஒரு முயல் என்ன பண்ணிச்சு, போனை யூஸ் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டு போன்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு இருந்துச்சா. அப்போ இன்னொன்னும் அதே நேரத்தில் மற்ற ஃப்ரெண்ட் முயல் என்ன பண்ணிச்சுன்னா, காய்கறி தோட்டங்கள் வளர்க்குறது, படிக்கிறது, கிளாஸுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திச்சான். ஓகே, அப்போ இன்னொன்னும் அந்த நேரத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, போனே பார்த்துட்டு இருந்துச்சு தானே. இன்னொரு முயல் நல்லா படிச்சு காய்கறி தோட்டம் எல்லாம் வளர்த்து அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, மழை வந்துச்சா. அப்போ ரீல் பாக்குற அந்த போனை யூஸ் பண்ற முயலுக்கு சாப்பாடே இல்லையா, ரொம்ப பசிக்குதான். இப்போ சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு வேறொரு வீட்டுல அந்த முயல். ஓகே, அப்போ தோட்டம் போட்டுட்டு அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் காய்கறி பழங்கள் எல்லாம் வீட்டுல வளர்த்த அந்த முயல், கிளாஸுக்கு போன முயல் நல்லா சாப்பிட்டுச்சான். ஓகே, அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் கொடுத்து உதவினிச்சான். ஓகே, இதுல இருந்து என்ன விளங்குது குட்டீஸ் அப்படின்னு சொன்னா, நேரம் வந்துட்டு ரொம்பவே பொன்னானது. ஓகே, அது போனா திரும்ப கிடைக்காது. ஸோ வீணா நீங்க போன்ல யூஸ் பண்றது, போன்ல ரீல்ஸ் பாக்குறது, போனே யூஸ் பண்ணிட்டு கிளாஸுக்கு போகாம கட் அடிச்சுட்டு அம்மா அப்பாட பேச்சு கேட்காம அக்காட அண்ணாட பேச்சு கேட்காம போனே நீங்க யூஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னா, பசிக்கும், சாப்பாடு கிடைக்காது, படிப்பை விட்டுருவீங்க, அப்புறம் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகே, சரியான நேரத்துல நீங்க நல்லா படிக்கணும், டைமுக்கு போகணும். இந்த வயசுல படிச்சாதான் நீங்க எதிர்காலத்துல நல்லா வரையலாம். அப்ப ஸ்கூலுக்கு போகாம கட் அடிச்சுன்னு சொல்லி சொன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அப்புறம் ஸ்கூலும் இல்லை, கிளாஸும் இல்லை, நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. ஓகே, சரியான நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செய்யணும். இப்போ எங்கள் குட்டீஸ் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எங்கிருந்து பேசுறீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: ஒரு பாடல்.
0: ஓகே, பாடி காட்டுங்க.
1: குடை பிடித்தேன் செருப்பமிட்டு புத்தகமும் கொண்டு குடுகுடன நடந்து வரும் குழந்தைகளே கேளு, வலியருகே வெள்ளம் உண்டு விலகி வர வேண்டும், வெள்ளத்திலே கல்லெறிந்து விளையாட வேண்டும், வீண் சண்டையால் வலிக்கு விழுந்தெலும்ப வேண்டும், கண்மணிக்கால் நீச்சிறங்கு காலி வரும் கவனம் கண்ணுறக்கம் இல்லாமற் கதறியல நேரும். அம்மா சிலை தட்டாமல் ஆசிரியர் கடங்கி ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும்.
0: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா?
1: டீச்சர்.
0: டீச்சர் பேர் என்ன?
1: நிர்மலா.
0: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 4கா.
0: ஓகே, நல்லா படிப்பீங்களா? அதுதான். ஓகே, அடுத்த முறை நம்ம மீட் பண்ணலாம். நல்ல பாட்டு படிங்க, நல்ல ஸ்டோரி சொல்லுங்க. ஓகே, பை
1: பை
0: பை டார்லிங். ஓகே, சரி. இதே போல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? கவிஷான். கவிஷான், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே கவிஷான், எத்தனை மணிக்கு எழுமினீங்க இன்னைக்கு? ஓகே சூப்பர். அப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க? படிச்சு காட்டுங்க.
1: ஊர்ல கேளுங்க, செல்ல குங்க போற கத்தி ஆ தூங்க போற கத்தி காயே தொட சாலேந்திரி அம்மா வந்து கொட்டினது சீரி.
0: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே கவிசாந்துங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க? அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நாம இப்ப பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம். நீங்களும் கால் பண்ணுங்க.

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

0: வணக்கம்.
1: எனக்கும்
0: பிடிக்கும். நானும் வந்தா தருவீங்களா?
1: எத்தனை
0: தருவீங்க? ஐயோ, நாலா? ரெண்டு போதும் எனக்கு. சரி, நீங்க எத்தனை சாப்பிடுவீங்க?
1: வெள்ளத்தை பார்த்தேன் தரையில் தொங்கி செல்லையிலே கொள்ளையில் கிடைத்தது கொடியவனுக்கு தண்டனையாம்.
0: யாரு சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர்
0: பேர் சொல்லுங்க பாக்கலாம். எதிர்காலத்துல டாக்டரா வரணும் ஆசைப்படுறீங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாட்டு வருது. இதே போல நீங்களும் கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 உங்க சிறுவர் உலகம் 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்க.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிமை உணருங்கள்.
2: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: முதல் வாழ பழகப்பா.
5: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
6: நீ கத்துல கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
5: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
6: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
7: How do I tell you?
8: The best live music streaming in Sri Lanka. Wasantham FM. 102.6. 102.8.

0: சூப்பரான தோழி திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வானம் என்ன வானம் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே படிக்கிற பாட்டு இல்லையா? ஸோ சூப்பரான ஒரு பாடல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். ஸோ இப்போ இங்கே கூட பேசுறதுக்கு என்ன குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான காலை பொழுது வணக்கம். யார் இது?
1: சுபிக்ஷா பேசுறேன்.
0: சுபிக்ஷா எங்க இருந்து பேசுறீங்க?
1: அல்சாவல்ல இருந்து.
0: ஓகே, உங்களோட பேர்லயே ஒரு ஸ்வீட் இருக்கு. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, என்ன ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: லட்டு.
0: நான் நினைச்சேன் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்து. பரவாயில்ல, நீங்க லட்டு மாதிரி அழகா பேசிட்டீங்க. எத்தனை மணிக்கு எழுமி நீங்க
1: இன்னைக்கு?
0: என்ன சொல்லி காட்ட போறீங்க? பாடுங்க, பாடி காட்டுங்க.
1: உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்கு அரைஞ்சிருச்சு, அம்மா வந்து கொஞ்சதும் சிரிச்சிருச்சு,
0: அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்ன. ஓகே, சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: தங்கச்சி கதைக்கணுமா?
0: கொடுங்க தங்கச்சிட்ட.
1: ஹலோ.
0: ஹலோ, தங்கச்சியோட பேர் என்ன?
1: பூர்வி.
0: பூர்வி, நைஸ் நேம். ஓகே, உங்களோட பேருக்கு என்ன அர்த்தம்னு அம்மா கிட்ட கேட்டீங்களா?
1: இல்ல.
0: கால் பண்ணி பேசிட்டு ஓகே, அம்மா கிட்ட கேளுங்க இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே, சூப்பரான நேம் உங்களோட. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க? பாட்டு படிக்க போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா?
1: பாட்டு படிக்க போறேன்.
0: சரி, பாடுங்க. பாடி காட்டுங்க. பூர்வி, பாடி காட்டுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும்?

0: அந்த பாட்டு எனக்கு போடுங்க.
1: ஓகே, நான் முயற்சி பண்றோம். அடுத்த முறை நான் தந்து தானே, அடுத்த முறை நான் தருவேன். சரியா? உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு வரும். என்ன கிரேட் படிக்கிறீங்க பூர்வி? என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், அப்ப உங்களுக்கு நிறைய பாட்டு கதை தெரியுமே. அடுத்த முறை எனக்கு சூப்பரான ஒரு கதை சொல்லணும். சரியா? ஓகே ஓகே
0: ஓகே மாமி.
1: ஓகே, பாட்டு கேட்கலாம். நன்றி. ஓகே, பை டார்லிங்.
0: பை.
1: வீட்டு எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்த முறை சூப்பரா பேசணும். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். இப்ப நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். திரை உலகின் நட்சத்திர
1: எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சிரி சிரி பேசிக்கிட்டு இருந்தா வயசு புள்ளனா கலகலன்னு சிரிக்க வேண்டாமா?
2: நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறது?
1: வாயாலதான்.
2: என்னத்த வாயால? முந்தா நேத்துதான் எங்க அப்பா செத்தாரு. பாதுகாப்புக்கு வேணா பாட்டி வீட்டுல இருந்துக்கலாம், ஆனா என் வயிற்று பொழப்புக்கு நான் தானே ஏதாவது பண்ணிக்கணும். பாட்டி பொட்டி கடை வச்சிருக்கிறதுனால முறுக்கு சீடை தட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ணலாம்னு தோணுச்சு. பாட்டி கழுத்து பம்பர மாதிரி இப்பவே இப்படி இப்படி இப்படின்னு ஆடுது. இந்த ஆட்டமும் நின்னதுக்கு அப்புறம் எங்க அண்ணாவை எங்க போறதுன்னு நினைச்சு பார்த்தா கை காலெல்லாம் விட விடாங்குது. இந்த லட்சணத்துல நான் எப்படி கலக்கலப்பா சிரிக்கிறதுன்னு
1: வேண்டாம். இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நாங்களும் உனக்கு துணையா பொன்னாத்தா பாட்டி மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்க.
2: சரிங்க, நான் உங்களை என் தாத்தா மாதிரி நினைச்சுக்கிறேன்.

இன்று வசனத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சௌந்தர்யா. ஒலிக்கும் பாடலில் இது அருணாச்சலம் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் வைரமுத்தினுடைய வரிகள்.

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஓகே.

ஓகே, அடுத்து வலுக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் புவனேஷ் இணைந்திருப்பாங்க. இன்றைய நாளும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு குட்டீஸ்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்கின்ற இந்த சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நீங்க வீட்டில் இருப்பீங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க உங்க வசந்தத்தோடு சேர்ந்து. நெக்ஸ்ட் வீக் நான் வாரன் சிறுவர் உலகத்தோடு நிறைய கதை பேசலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தோடு. நான் விடைபெற போகின்றேன். விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வனத்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை வடகிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, முனராக்கலை ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலையானது இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா தொடர்ந்து 6வது நாளாகவும் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஹோமுஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதை நோக்காக கொண்டதெனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல்களின்போது துறைமுகத்தில் உள்ள கண்காணிப்பு கோபுரம், கடலோர கண்காணிப்பு அமைப்புகள், வான் பாதுகாப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் கடல்சார் சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டான், கட்டார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்கியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். நேயர்கள் இப்பொழுது முதல் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வழமையாக உங்களுக்கு தெரியும், வசந்த பார்வை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்து காலத்துக்கு ஏற்றாற்போல் மக்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை அலசி ஆராய்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் கருதப்படுகிறது. காரணம், நீங்கள் நிகழ்ச்சியில் வருவதற்கு முன்னதாக முன்னோட்டத்தில் கேட்டிருப்பீர்கள், அதாவது சாதாரண தரம் எழுதி முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அது பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நிகழ்ச்சியை கட்டாயம் முழுமையாக கேளுங்கள். வசந்தத்தின் வழியாக 102.6 102.8 நிலவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளம் வழியாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை நீங்கள் செய்யமெடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்கிறார் பரமநாதன் யோகேஸ்வரன், டி எஸ் சேனநாயக்க கல்லூரி கொழும்பு இணைப்பாளர் மற்றும் தலைவர் தமிழ் பிரிவு பரமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக ஓ லெவல் எழுதிய மாணவர்கள், சாதாரண தர பரீட்சைகள் பெறுவேறு வந்த மாணவர்கள் பற்றிய விளக்கங்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். தொடர்ந்து எழுந்து கொள்ளுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம். அதாவது ஓலவில் சாதாரண தரம் எழுதி முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய நாளில் அலசி ஆராய இருக்கின்றோம். எங்களோடு திரு பரமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். டிஎஸ் சேரநாயக்க கல்லூரி கொழும்பின் இணைப்பாளர் மற்றும் தலைவர் தமிழ் பிரிவு. சார், ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. சாதாரண தரம் எழுதி முடித்த மாணவர்கள் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் எழுதி முடித்து பெருமிறு வரும் வரையில் காத்திருக்கும் அந்த காலப்பகுதியை அவர்கள் எப்படியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்?
1: ஓலெவல் பரீட்சைக்கு பிறகான இடைப்பட்ட காலம் மாணவர்களின் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள ஒரு கட்டமாகும். இந்த காலத்தை வீணாக்காமல் தங்களது திறமைகளையும் ஆளுமையையும் மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்துவது முக்கியம்.
0: சார், எந்த மாதிரியான திறன்களை அவர்கள் இந்த காலப்பகுதியில் வளர்த்துக் கொள்ள வேண்டும்?
1: இந்த காலத்தில் மாணவர்கள் மொழி திறன், கணினி திறன் மற்றும் தொடர்பாடல் திறன் போன்றவற்றை வளர்க்கும் பயிற்சி நெறிகளில் பங்கேற்கலாம். அதே போல் விளையாட்டு, இசை, நடனம், ஓவியம், நாடகம் போன்ற இணைப்பாடவிதான செயற்பாடுகளிலும் ஈடுபடலாம்.
0: நிச்சயமாக சார். அதே போல இந்த காலப்பகுதியில் மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து இருந்துவிட்டு வெளியே வருகின்ற மாணவர்கள், அவர்கள் இன்னும் பல விடயங்களை செய்யலாம் தானே? அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்களேன்.
1: மேலும் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது, சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களில் பங்கேற்பது, தலைமைத்துவம் மற்றும் குழுப்பணி திறன்களை வளர்க்கும் நிகழ்ச்சிகளில் இணைவது ஆகியவையும் மிகவும் பயனுள்ளதாகும். அதே நேரத்தில் ஏஎல் கல்விக்கான பாடங்களை ஆராய்ந்து தமக்கு பொருத்தமான பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டல்களை பெறவும் இந்த காலத்தை பயன்படுத்தலாம். எனவே ஓலெவல் பரீட்சைக்கு பிறகான இடைப்பட்ட காலத்தை திறன்களை வளர்த்து கொள்ளும் எதிர்கால கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் பொன்னான வாய்ப்பாக மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும்.
0: நிச்சயமாக சார். அதாவது பொதுவாக கல்வி மாத்திரமல்லாமல் பல விடயங்கள், பொது சேவைகளாக இருக்கலாம், அதே போல மற்ற திறமைகளையும் நாங்கள் இந்த கால பகுதியில் செய்து கொள்வது பொருத்தமான விடயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். தொடர்ந்தும் இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: அப்பு பெண்ணே நீ யாரோ

0: 102.6 இது மக்கள் சூடிய மகுடமே. தோட்கும்
1: போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பாராட்டாய், காதலாய், கண்ணீராய், கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நான் பத்திரிகையில அடிச்சிட்டேன், இனி நீங்க பேசுறத நான் கேட்டுதான் ஆகணும். இந்தாங்க
2: கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க.
1: இல்லம்மா, கல்யாண செலவுக்கு வேற வழி எதுவுமே இல்லம்மா.
2: நீங்க வாங்கல, எங்க அப்பா குடிக்காரரா இருந்ததுனால எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாலேயே அவங்க நகையெல்லாம் பாட்டி கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது ஒரு 20 சவரன் இருக்கு. என்ன நானே காப்பாத்திக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லி சிறுசுல இருந்தே அங்கங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு வச்சது. ஒரு 15 சவரன் நகையும் 50,000 பணமும் பேங்க்ல இருக்கு. அம்மாவோட பழைய நகைய புதுசு பண்ணி போட்டுப்போம். கல்யாண செலவுக்கு பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துப்போம். குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்க உங்களுக்குன்னு சேர்த்து வச்சது. அனாதையா நின்ன எனக்கு அண்ணி ஸ்தானத்தை கொடுத்தவனி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க அண்ணனுக்கு கட்ட போற மஞ்ச கயத்துக்கு அது ஈடாகுமா?

0: உலகின் நட்சத்திர வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எழுதியிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு மாணவன் மாணவி சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த பிறகு அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு திரு பரமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள், டிஎஸ்ஏ நடாக்கிய கல்லூரி கொழும்பு இணைப்பாளர் மற்றும் தமிழ் பிரிவு தலைவர், அவர் தான் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். திரு பரமநாதன் யோகேஸ்வரன் சார் அவர்களே, அதாவது பாடங்களை தெரிவு செய்வது ஓலெவல் எழுதி முடித்த பிறகு பெறுபேறுகள் வந்த பிறகு நாங்கள் பெறுபேறுகளின் அடிப்படையில் நாங்கள் பாடங்களை தெரிவு செய்ய வேண்டுமா, அல்லது எங்களுடைய விருப்பங்கள் பெறுபேறுகள் இருக்கிறது ஆனால் எந்த பிரிவுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், கலை பிரிவோ வணிக பிரிவோ, அதில் நாங்கள் தெரிவுகளை செய்வது சரியா விருப்பத்தின் அடிப்படையில், இது பற்றி விளக்கத்தை சொல்ல முடியுமா?
1: வித்தியாசமான ஒரு வினா. ஏலெவல் பாடப்பிரிவை தெரிவு செய்யும் போது பெறுபேறுகளும் முக்கியம், ஆனால் அவை மட்டும் போதுமானவை அல்ல. மாணவரின் ஆர்வம், திறமை, எதிர்கால இலக்கு மற்றும் தொழில் கனவு ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பாடத்தில் நல்ல பெறுபேறு கிடைத்திருப்பது அந்த பாடத்தில் தொடர்ந்து பயிலக்கூடிய திறனை சுட்டிக்காட்டலாம்.
0: நிச்சயமாக சார், ஒரு மாணவனுக்கு அதனுடைய விருப்பம் இருந்தால்தான் அடுத்த கட்டம் தொடர்ந்து அந்த மாணவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போதுதான் அந்த துறையில் அவன் வெற்றி காணுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.
1: மாணவருக்கு உண்மையான விருப்பமும் ஈடுபாடும் இருக்கும் துறையை தெரிவு செய்வதே நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும். எனவே ஏலெவல் பாடப்பிரிவு என்பது பெறுபேறுகளையும் தனிப்பட்ட விருப்பம் மற்றும் திறமைகளையும் எதிர்கால தொழில் இலக்கையும் ஒருங்கிணைத்து எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவாகும்.
0: நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னதில் மிக தெளிவான விளக்கம் இருக்கிறது. நாங்கள் ஆசைக்கு எடுப்பதை விட விருப்பத்தில் தேர்ச்சியின் அடிப்படையில் எங்களுக்கு எது பிடிக்கிறது அதில் நாங்கள் பாண்டித்தியம் பெற முடியுமா அப்படின்ற விடயத்தை பார்த்து, அல்லது அந்த துறையில் எங்களுக்கு விருப்பம் இருக்கும் போது அதை நாங்கள் தேர்வு செய்து அதன் மூலமாக நாங்கள் வெற்றி அடைவது இலகு என்று சொல்லியிருக்கிறீர்கள். மிக அழகான ஒரு விளக்கம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதரம், சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் என்ன வகையாக செயற்பட வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு விடியசேனநாயக்க கல்லூரி கொழும்பு கல்லூரியின் இணைப்பாளர் மற்றும் தமிழ் பிரிவு தலைவர் திரு பரமநாதன் யோகேஸ்வரன் சார் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், ஒரு கேள்வி இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய ஆசையை ஒரு என்னுடைய மகன் வைத்தியராக வேண்டும், ஒரு இன்னும் ஒரு அடுத்த துறைக்கு ஒரு அக்கௌண்டன்ட் ஆக வேண்டும் சொல்லி அது சம்பந்தமான துறையை தேர்வு செய்வது, இது இன்னும் இருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் இது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு இது திணிக்கப்படுகிறது, இது திணிக்கப்படுவது சரியா சார்?
1: திணிக்க கூடாது. அதாவது ஒரு விதை எந்த மரமாக வளர வேண்டும் என்பதை இயற்கை தீர்மானிப்பது போல ஒவ்வொரு பிள்ளைக்கும் இறைவன் அளித்துள்ள தனித்திறமையும் தனித்துவமான ஆர்வமும் வாழ்க்கை கனவும் இருக்கின்றன. அந்த இயல்பை உணர்ந்து வளர்ப்பதே பெற்றோரின் உயர்ந்த பொறுப்பாகும். பெற்றோருக்கு பிள்ளைகளின் எதிர்காலத்தை உங்கள் கனவுகளால் அல்ல, அவர்களின் திறமைகளாலும் ஆர்வங்களாலும் வடிவமைக்க அனுமதியுங்கள். கட்டாயப்படுத்தாமல் அன்போடு வழிகாட்டுங்கள். உத்தரவிடாமல் உறுதுணையாக இருங்கள். ஒரு பிள்ளை விரும்பும் துறையில் கற்றால் மட்டுமே முழுமையான அர்ப்பணிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் சாதிக்க முடியும். நீங்கள் உங்கள் ஆர்வத்தையும் இலட்சியத்தையும் பெற்றோருடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதேவேளை உங்கள் முடிவு உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல. உங்கள் திறமை, எதிர்கால உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் தொழில்நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பெற்றோரின் அனுபவமும் பிள்ளைகளின் ஆர்வமும் கைகோர்க்கும் இடத்தில்தான் சரியான கல்வி தெரிவும் நிறைவான எதிர்காலமும் மலர்கிறது.
0: மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். இன்னும் சில கேள்விகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: 102.6 FM 102.8
1: மெல் டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல் டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: பணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணேகாரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சர் தனக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் தட்டிக்கழித்துள்ளதாகவும் அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தனது பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக அமைச்சருக்கு எதிராக இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கடந்த 10ஆம் தேதி கையொப்பமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 82.47 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.13 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. அத்துடன் இயற்கை எரிவாயுவின் விலை 2.91 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை காரணமாகவே உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளில் இவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டு வருகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், அது பற்றிய பல விடயங்களை நாங்கள் அலசி அறிந்து கொண்டிருக்கின்றோம். சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த பெண் பெறுபேறு வந்த பிறகு உயர்தரம் எழுதுவதற்கான பெறுபேறுகள் இல்லாத மாணவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்னவாக இருக்கும் சார்?
1: ஓலெவல் பரீட்சைக்கு தோற்றி தகுதி பெறாத மாணவர்கள் ஒரு விடயத்தை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பரீட்சையின் பெறுபேறு உங்கள் வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பு அல்ல, அது உங்கள் பயணத்தின் ஒரு கட்டம் மட்டுமே.
0: நிச்சயமாக சார், சில மாணவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஓலெவல் எக்ஸாம் எழுதி அதில் சரியான பெறுபேறுகள் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனமுடைந்து போகிறார்கள். நாங்கள் அடுத்த கட்டம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்கு தள்ளப்படுகிறார்கள்.
1: உயர்தரம் கற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் உடைய வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்கும் வெற்றியை அடையும் பாதை ஒன்றாக இருப்பதில்லை. சிலர் கல்வியின் மூலம் உயர்கிறார்கள், சிலர் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப பயிற்சி, கைத்தொழில், திறன்கள், தொழில் முனைவு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். எனவே உங்கள் திறமையை நம்புங்கள், உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை கண்டறியுங்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றியை நிர்ணயிப்பது ஒரு பெறுபேறு அல்ல. உங்கள் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் தொடர்ந்து முன்னேறும் மனப்பாங்குதான். உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள். உங்கள் பாதை வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் அதுவும் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த பாதையாக இருக்க முடியும்.
0: நிச்சயமாக சார், ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தீர்கள். ஓலவில் எழுதிய மாணவர்கள் பெறுபேறு வரவில்லை என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எங்களுடைய வெற்றியை முடிவு செய்வது ஒரு பெறுபேறு அல்ல என்பதை திட்ட தெளிவாக அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது சார். இன்னும் சில கேள்விகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு

0: வலுவான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரி கொழும்பின் திரு பரமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள், தலைவர், தமிழ் பிரிவு இணைப்பாளர், அவரோட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சார், இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, என்இகே லெவலில் நாங்கள் நிறைய கோர்சஸ் இருக்கிறது. அப்போ என்இகே லெவலில் நாங்கள் பட்டங்களை பெறும்போது அது எந்த வகையாக மாணவர்களுக்கு கை கொடுக்கிறது, அது இலெவல் எழுதி பெறுகின்ற அந்த பெறுபேறுகளுக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழிவகைக்கு நிகராக இருக்கிறதா, அந்த என்விக்யூ லெவல் பற்றிய கொஞ்சம் விளக்கத்தை சொல்ல முடியுமா?
1: என்விக்யூ நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்பது தொழில்முறை திறன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு முக்கியமான தகுதி முறையாகும். இது மாணவர்களுக்கு வெறும் புத்தக அறிவை மட்டும் அல்லாமல் வேலை வாய்ப்புக்கு தேவையான நடைமுறை திறன்களையும் வழங்குகிறது. என்விக்யூ லெவல் 1 முதல் லெவல் 7 வரை பல்வேறு பாடநெறிகள் உள்ளன. உதாரணமாக மின்சார வேலை, வெல்டிங், பிளம்பிங், கார் மெக்கானிக், தகவல் தொழில்நுட்பம், ஹோட்டல் மேலாண்மை, பேக்கரி, அழகு கலை, கட்டுமானம், ஆடை தயாரிப்பு, சுற்றுலா மற்றும் பல தொழில்நுட்ப துறைகளில் இந்த கல்வி கிடைக்கிறது. இந்த என்விக்யூ தகுதிகள் மூலம் மாணவர்கள் சர்டிபிகேட், டிப்ளோமா, ஹையர் டிப்ளோமா போன்ற பட்டங்களை பெற முடியும். மேலும் சில துறைகளில் மேலதிகமாக பயின்று டிகிரி நிலைக்கு முன்னேற வாய்ப்பு உள்ளது. அதனால் கல்வி பாதை இங்கே நிற்காது, தொடர்ந்து வளர்ச்சி அடைய முடியும்.
0: நிச்சயமாக சார், நீங்கள் ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள், தொழில் சம்பந்தமான கற்க நெறிகளை சொல்லியிருந்தீர்கள். இந்த கற்க நெறிகள் மூலமான தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது?
1: தொழில் வாய்ப்புகளை பார்க்கும் போது என்விக்யூ தகுதி பெற்றவர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். தொழிற்சாலைகள், கட்டுமான நிறுவனங்கள், ஹோட்டல்கள், வாகன சேவை மையங்கள், ஐடி நிறுவனங்கள், சுகாதார சேவை நிலையங்கள், அழகு கலை நிலையங்கள் போன்ற பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளன. மேலும் சிலர் தங்களுடைய சொந்த தொழிலையும் ஆரம்பிக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், என்விக்யூ என்பது ஒரு தகுதி மட்டுமல்ல, அது உங்கள் திறமையை வேலை வாய்ப்பாக மாற்றும் ஒரு சிறந்த வழி. கல்வியில் பாரம்பரிய பாதை எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் தொழில்முறை திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எனவே மாணவர்கள் என்விக்யூ கோர்சஸை ஒரு மாற்று வழியாக அல்ல, ஒரு வலுவான தொழில் பாதையாக கருதி பயன்படுத்த வேண்டும். இது அவர்கள் வாழ்க்கையில் நிலையான வேலை வாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்பு மற்றும் முன்னேற்றமான எதிர்காலத்தை உருவாக்க உதவும்.
0: உண்மையிலே சார், அநேகமான மாணவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தான், என்விக்யூ லெவலில் நாங்கள் கோர்சஸ் செய்யும் போது அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்று பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் பல விடயங்கள் பேசலாம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று நாங்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் எதிர்பார்க்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு மிக முக்கியமாக அந்த விடயங்களை சரிவர அழகாக எங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் திரு பரமநாதன் யோகேஸ்வரன் அவர்கள். அவருடைய தெளிவான விளக்கத்தோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். சரி, இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஓலவில் எழுதிய மாணவர்கள் ஏலவில் பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அதாவது உயர்தர வெற்றி என்பது உயர்தர வகுப்பில் தொடங்குவதில்லை, ஓலவில் பரீட்சை முடிந்த தருணத்தில் இருந்தே தொடங்குகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தை வெறுமனே ஓய்வு காலமாக கருதாமல் உங்களை அடுத்த கல்வி பயணத்திற்கு தயார்படுத்தும் பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். முதலில் உங்கள் ஆர்வம், திறமை மற்றும் எதிர்கால இலட்சியத்திற்கு ஏற்ற பாடப்பிரிவை தெளிவாக தேர்ந்தெடுங்கள். அந்த பாடங்கள் தொடர்பான அடிப்படை அறிவை இப்போதே வாசிக்க தொடங்குங்கள். அதே போல் தினசரி வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தமிழ், ஆங்கில மொழி திறன், தகவல் தொழில்நுட்ப அறிவு, தொடர்பாடல் திறன், நேர முகாமைத்துவம் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துங்கள். இவை அனைத்தும் உயர்தர கல்வியில் உங்களை முன்னணிக்கு கொண்டு செல்லும் வலுவான அடித்தளமாக அமையும். இறுதியாக நான் கூற விரும்புவது, அதாவது வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் மொத்த பலனே மிக பெரிய வெற்றியாக மலர்கிறது. இன்றைய உங்கள் தயாரிப்பே நாளைய உங்கள் சாதனையை தீர்மானிக்கும். ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தை அர்த்தமுள்ள முதலீடாக மாற்றி உங்கள் கனவுக்கான உறுதியான அடித்தளத்தை இன்றே அமைத்துக் கொள்ளுங்கள்.
0: மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது சார். வெற்றி என்பது உடனே கிடைப்பதில்லை, அதை தொடர் முயற்சியின் மூலம் கிடைப்பது என்று சொல்லி அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கள். இன்னும் ஒரு சில விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: முன்னணிமருந்து முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: எங்க யார் வீட்டுக்கு ஒரு முறையா வந்திருக்கீங்க? என்ன பதிலே காணும்?
2: ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ?
1: நான் ஒண்ணு ஊமை இல்ல. என் குரல் வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா பேசிட
2: மாட்டேன். நல்ல பாலிசி.
1: சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. மூணா மனுஷங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏறிட மாட்டேன்.
2: ஆஹா, கைவசம் ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா?
1: நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிதான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் மூணா மனுஷன் தானே.
2: பாயிண்டா பொழந்துகிட்டதேமா?
1: சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு, கார சரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க.
2: சரி விடுமா, கொஞ்சம் தூரம் போனா கரும்பு காடு வருது. அங்க பொறுக்கி பசங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி 50 வயசு கிழவின் கூட பாக்காம கைய புடிச்சு இழுத்துட்டானுங்க. இது வயசு பொண்ணு தளதளன்னு வர இருக்கு, அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு.
1: என்கிட்ட யாராவது வாலாட்டினா ஒரே ஏத்தா ஏத்திடுவேன். உங்க அண்ணனுக்கு சேர்த்துதான் சொல்றேன்.

வெற்றி வழி துணை பள்ளிகளில் முளைத்திடும் விடு விடு தலை பகைவர் ஒளிஞ்சிட்டும் வீரன் நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா வழி காட்டும் தலைவனே

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான மாணவர்களுக்கு தேவையான விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கணும். அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் அல்லது உயர்தரத்துக்கு செல்ல இருக்கும் தயாராகும் மாணவர்கள், இவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சொல்லி ஒரு கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களோட முக்கியமாக திரு பரமநாதன் யோகேஸ்வரன் சார் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். டிஎஸ்ஏ நாயக்க கல்லூரியின் கொழும்பு கல்லூரியின் இணைப்பாளர் மற்றும் தமிழ் பிரிவின் தலைவர் சார். இன்னும் ஒரு விஷயம், அதாவது இவ்வளவு நேரம் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள், எங்களுடைய மாணவர்களுக்கு பிரயோசனமான விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள், உங்கள் சார்பாக மாணவர்களுக்கு சொல்லுகின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: அன்பான மாணவர்களே, முதலில் நீங்கள் ஓலெவல் பரீட்சையை நிறைவு செய்ததற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் கல்வி பயணத்தின் ஒரு முக்கியமான கட்டமாகும். ஆனால் இனிவரும் காலத்தை வெறுமனே ஓய்வு காலமாக கருதாமல் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகள், ஆர்வங்கள் மற்றும் இலட்சியங்களை பற்றி சிந்தித்து அடுத்த கட்டமான உயர்தர கல்விக்கான சரியான பாதையை தெரிவு செய்யுங்கள். புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மொழித்திறன், நிணை அறிவு, தொடர்பாடல் திறன், தலைமைத்துவ பண்புகள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாசிப்பு பழக்கத்தை அதிகரித்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல பழக்கங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்பான மாணவர்களே, ஒரு பரீட்சை பெறுபேறு மட்டும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கார். உங்கள் முயற்சி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு ஆகியவையே உங்கள் வெற்றியை உருவாக்கும். எனவே உங்கள் கனவுகளை உயரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனை அடைவதற்கான முயற்சிகளை இன்றே ஆரம்பியுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளிலேயே உள்ளது. வெற்றியை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க எனது அன்பான வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி சார், அழகான ஒரு வாழ்த்து செய்தியோடு அறிவுரை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய வேலை பழுக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுக்காக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தீர்கள். மிக்க நன்றி. இந்த நேர்காணல் மூலமாக எங்களுடைய மாணவர்கள் பிரயோசனம் அடைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. மிக்க நன்றி சார். எங்களோடு இதுவரை நேரம் இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு டிஎஸ்ஏ நாயக்க கல்லூரி இணைப்பாளர் மற்றும் தமிழ் பிரிவு தலைவர் பரமநாதன் யோகேஸ்வரன் சார். நன்றி சார்.
1: இவ்வாறான சிறப்பான சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் FM நிறுவனத்திற்கும், இந்த உரையாடலை சிறப்பாக முன்னெடுத்து சென்ற குணேஷ் அவர்களுக்கும், அன்புடன் செவிமடுத்த அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் கல்வி, எதிர்காலம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் அளிக்கிறது. இத்தகைய பயனுள்ள நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சமூகத்திற்கும் மாணவர் சமூகத்திற்கும் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி சார். நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்க அன்பு தொலை ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.7 சந்தோஷமாக இணைந்திருக்க போகிற 3 மணி வரைக்கும் இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. மதிய நேர சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டல்லா இருக்கீங்களா, இல்ல வீக்கெண்ட் எண்ட்ல வைப்ல செம ஜாலியா இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் சரி, உங்க மூளைக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை இருக்குது. என்ன தர யோசிக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, நானு ஒரு சூப்பரான பாடலோட இடைவரிய வந்து பிளே பண்ணுவேன். அந்த இடைவரிய நீங்க கவனிச்சு கேட்டுக்கொண்டு அதனோட முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. குறிப்பிட்ட ஒரு 10 செகண்ட்குள்ள நீங்க அந்த பாடல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எனவே மோதி விளையாட ரெடியா இருக்கவங்க என்ன செய்யணும், இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம், அதே போல பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். என்ன மறக்காம அப்படி நீங்க பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் பதிவிட்டீங்கன்னா அதே நான் நிகழ்ச்சி காத்திருக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியுடைய 6 மணியர் மோதி விளையாட யார் வந்திருக்கான்னு பாக்கலாம்.
1: வணக்கம்,
0: மொஹிதீன், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. மதினியும் சாப்பிட்டீங்களா? ஏன்னா சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கீங்களா? ஓகே, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? என்ன பாடல் கொடுத்தாலும் கண்டுபிடிப்பீங்களா? என்ன பாடல் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். சரியா?
1: சரி,
0: கவனமா கேளுங்க.

கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலையா? மீண்டும் ஒரு முறை

0: மாதிரி ஓகே நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்றதுனால வேண்டி உங்களுக்கான நேரமும் முடிவடைஞ்சிருச்சு. அடுத்த முருசமான பாடல் வர போது யார் யாருக்காக நீங்க கேட்க போறீங்க? நன்றி. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ்லயும் பதிவிடுங்கள். அடடா அக்கா இந்த பாடல் தாக்கா அந்த பாடல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப மற்றும் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நாங்க அந்த சான்ஸ் கொடுத்து பாக்கலாம், அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நான் வாணிச்சேன பத்மா.
0: பத்மா எப்படி இருக்கீங்க? பத்மா
1: உங்களை மாதிரி சூப்பரா இருக்கேன்.
0: சரி ஓகே, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, அந்த பாடலே போடுங்களே நான் சொல்றேன்.
0: அப்படியா? அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா?
1: அதனாலதான் ஓடி வந்தேன்.
0: ரைட் ஓகே, கேளுங்க.

0: காதல் ராணி இல்லையே.
1: காதல் ராணி இல்லையே பாடலா?
0: ஆமா, அந்த பாடலே தான்.
1: அந்த பாடல் இல்லை, இந்த பாடல். இந்த பாடல் வேறு பாடல்.
0: இல்ல, அந்த பாடல்
1: தான். கேட்டு பாக்கலாமா என்ன பாடல் அப்படின்றது? ஒரு சில பாடல்கள் கேட்கும் போது இந்த பாடல் அந்த பாடலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கெஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு சில பாடல்கள் வந்து வரிகளும் சரி அந்த மியூசிக்கும் சரி ஒரே மாதிரி இருக்கும், நாங்க கெஸ் பண்ற பாடலாம் இருக்காது. அப்படித்தான் இந்த பாடலும் கூட. அவங்க சொன்ன பாடல் வந்து இந்த பாடலோட கொஞ்சம் தொடர்புடையதா இருந்தாலும் கூட, ஆனா அந்த பாடல் கிடையாது அப்படின்றத இந்த நேரத்துல ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக நீங்க பேசலாம். அதே போன்ற கால் பண்ணுங்க, முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது பாட்ஷா திரைப்படத்துக்காக.

0: சிந்தனை திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் பாடல் உழைத்து வருகிறது. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடும் நிகழ்ச்சியோடு நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்து 23 நிமிடமாகும். இந்த வேலை மோதி விளையாடுறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இதுவரையிலுமே யாருமே சரியான பாடலை கண்டுபிடிக்கல. அப்புறமோடு மோதி விளையாடுறதுக்கும் பாடலை கண்டுபிடிக்கும் யார் வந்திருக்கான்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: வனிதா.
0: வனிதா, எப்படி இருக்கீங்க வனிதா?
1: சுகமா இருக்கிறேன்.
0: ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: வெயிலா இருக்கு.
0: வனிதா வந்து முதல் தடவை பேசுறீங்களா?
1: முதல் தடவை.
0: அதுதான் கொஞ்சம் நர்வஸா பேசுற மாதிரி இருக்கீங்களா? சரி, ஓகே. முதல் தடவை பேசுறீங்க, அப்ப பாடல சரியா கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி, ஓகே. பாடல கேளுங்க.
2: என்ன
0: பாடல் இது? என்ன பாடல்? மீண்டும் ஒரு முறை.
2: கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா,
0: கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்று விடுமா அப்படின்னு சொல்லி பாடல் இடைவரி ஒடித்து ஓய்கிறது. என்ன பாடல்? சரி, ஓகே. உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. அடுத்தும் நேரத்தில் இருக்க நாங்க வாய்ப்பு கொடுக்கோம். சரியா? ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க இந்த பாடலை சரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி கேக்கலாம். வணக்கம்.
3: அன்பான மதிய நேரம். வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க. நீங்க?
0: உற்சாகமா வந்திருக்கீங்க. நான் சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல் இருக்க. பாடல் கண்டுபிடிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: ட்ரை பண்ணுவோம்.
0: ட்ரை பண்ணுவோம். அதான வாழ்க்கை இல்லையா? சரி, ஓகே. பாடல கேளுங்க.
3: ஓகே.
2: கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றி விடுமா.
0: என்ன பாடல் இது?
3: தோழி புஷ்பாஞ்சலி, என் சோகம் சொன்னால் என்ன.
0: அந்த பாடலா?
3: ஆமா.
0: நீங்க லிரிக்ஸ் மாத்தி படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நமக்கு வந்திருந்தாங்க லிரிக்ஸ் இல்லையா? சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க அந்த பாடல் அப்படின்னு?
3: அந்த பாடல் தான் சொல்றேன்.
0: அந்த பாடல் தான், வேற எந்த பாடலும் கிடையாது இல்லையா?
3: ஆமா.
0: சரி, ஓகே. கேக்கலாமா?
3: ஓகே.
0: வாழ்த்துக்கள் மும்தாஜ் பேகம், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: நன்றி.
0: இன்றைய நாள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல நீங்க தான் பாடலை சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: சரி, ஓகே. சொல்லுங்க, யார் யாருக்காக நீங்க அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
3: எப்போ பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
3: உழைப்பாளி படத்துல உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்ல.
0: உழைப்பாளி இல்லாத நாடு எங்கேயுமே கிடையாதுதான் இல்லையா?
3: ஆமா.
0: சரி, ஓகே. அந்த பாடல் வந்து யார் யாருக்காக கேட்க போறீங்க?
3: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்காகவும், புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா, சித்தியேஷ் மைத்ரிஸ்மா, ஜெமிலா அருமா, பரதா பாத்மா, ரவி ரஹ்மா, மர்ஜு ஃபாரூக், உவைதீன், சின்னையா மகள், ஆட்டோஸ், உமாசந்த, வசந்தகுமார், ஈடர், சரோஜினி, அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காக
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பத்துக்கு
3: நன்றி.
0: இதே போன்று நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். ரொம்பவும் ஈஸியான பாடல்கள் தான். பாடல்களும் நாங்கெல்லாம் வேற லெவலுங்க. அந்த அளவுக்கு எல்லா பாடல்களும் எங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இந்த பக்கமா வாங்க. நான் ஒரு பாடலை பாடலோட இடைவெறி தான் பிளே பண்ண போறேன். அந்த இடைவெறியை வைத்துக்கொண்டு நீங்க முதல் வரி என்ன அப்படின்றத குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். தொடர்ச்சியாக பேசலாம். இது மோதி விளையாட நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

0: உலைப்பாளைய திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் திறந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்ற மோதி விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் நண்பகல் 12:32.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: கில்லி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேர முன்பகல் 12 மணி கடந்த 39 நிமிடம் ஆய் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் மோதி விளையாடுறதுக்காக யார் வந்திருக்கான் பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். தீமா எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன்.
1: பார்த்தாலே விளங்குது குரல்ல.
0: ஆஹா, அங்க இருந்து பாக்க முடியுமா என்ன?
1: ஆ, முடியவே.
0: ஆஹா, அப்படியா? சரி, ஓகே. நீங்க பாப்பீங்க? சரி, ஓகே. தீமா, மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: எதிர்பார்க்கலங்க.
0: பாடல் கேளுங்க.

0: கண்மூடி திறக்கும் போது,
1: கண்மூடி திறக்கும் போது
0: அந்த சாங்.
1: அடுத்த லைன் பாடணுமா? நீங்க தெரியாத அப்படி சொன்னீங்க, நான் எப்படி நம்புறது? கண்மூடி திறக்கும் போது சொல்லி நிறைய பாடல்கள் இருக்குது.
0: கண்மூடி திறக்கும் போது கடவுளே வந்தது போலே.
1: அடா அடா அடா அடா, தீமா பாடுவீங்களா? இது தெரியாம போச்சு எங்களுக்கு.
0: சரி, நல்லா உருட்டுறீங்க. அதான் உங்களை இதுக்கு எடுத்து கிடக்கு.
1: அடடா, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. சரி, ஓகே, பாடல் வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்கலாமா?
0: பாக்கலாம்.
1: கேட்டு பாருங்களாம்.

0: திறக்கும் போது கடவுள் எதிரி வந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து ஒடித்து ஓய்கிறது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: எங்க
0: அதுல கேட்டு சரி நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அது. அதெல்லாம் அப்படித்தான். இனி தீமா சொல்லுங்க, இந்த பாடல் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: நான் கேட்றீங்க, அது விஜயோட பேர்லயா?
0: அப்படியா, சரி ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்கவா? அப்போ இந்த நேரம் கண்மூடி திறக்கும் போது இந்த நபர் பக்கத்துல இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கூடிய அந்த நபர் யாரு? அக்கா இப்படி என்ன கோர்த்து விடுறீங்களேக்கா? அப்படியா? நானா? பாடல் விரும்பி கேக்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு நன்றி. இதே போன்று நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பாடல்கள்லாம் கேட்கும் போது இப்ப வரைக்குமே அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்ல இந்த பாடல் இருக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பாடத்தை சச்சின் திரைப்படத்துல இருந்து வெளிவந்த கண்மூடி திறக்கும் போது என்ற பாடல் டிஎஸ்பியோட இசையில ஒரு இனிமையான பாடலும் கூட. அந்த பாடல் தீமா அழகா கண்டுபிடிச்சு போயிருக்கிறாங்க. இப்ப நாங்க வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சரி, உன் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது?
2: அட்வென்ச்சரஸா மட்டும் இல்ல, ரொம்ப த்ரில்லிங்காவா இருந்தது.
1: த்ரில்லிங்கா?
2: ம், பிரவீன், நான் பார்த்த விஷயங்கள், சந்திச்ச அனுபவங்கள், இட்ஸ் ரியலி ஆன்.
1: அது என்னது கையில?
2: ஓ, இதுவா? தாயத்து.
1: தாயத்தா?
2: ம், பிரவீன், சொன்னா நீ நம்ப மாட்டே, வெள்ளனாகவே என்ன பழிவாங்க துடிக்குதான். அதான் காட்டுல ஒரு சாமி இதை என்ன கட்டி விட்டாரு.
1: இத நீ நம்புறியா? உங்க அம்மா புத்துக்கு பால் ஊத்தினாலே நீ கோவப்படுறவ, இப்ப இந்த தாயத்தை கட்டிருக்கேன்னா என்னால நம்பவே முடியல.
2: நம்பிதான் ஆகணும் பிரவீன்.
1: நீ ஒரு ஸ்காலர், மத்தவங்க பார்த்தா சிரிப்பாங்க. முதல்ல அது காட்டு.
2: காட்ட மாட்டேன்.
1: உன்ன மாதிரி படிச்ச அப்பாவிங்க இருக்கிறதுனாலதான் சாமியாருங்க ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நான் வேணுமா தாயத்து வேணுமா?
2: நீ தான் வேணும்.
1: அப்படின்னா அது காட்டு.
2: ஒருவேளை பாம்பு வந்தா?
1: நான் இருக்கல.
2: ஏன், நீ இருந்த பாம்பு வராதா?
1: வராது.
2: ஏன் வராது?
1: அந்த பாம்பே நான் தான்.
2: ஸ்டாப் ஜோக்கிங்.
3: வசந்த மிகமின் இன்றி ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சௌந்தர்யா.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கொக்கையின் போதைப் பொருள் தொகையுடன் மலேசிய நாட்டு பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பயணப்பொதியில் இந்த போதைப் பொருள் தொகையை மறைத்து வைத்து விமான நிலையத்தினூடாக வெளியேற முயன்ற குறித்த பயணியை இன்று காலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சுமார் 9,08,00,000 ரூபாய் பெறுமதியான இந்த போதைப் பொருள் தொகையை மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து எடுத்து வந்துள்ளதாக தெரிய வருகிறது. கோலாலம்பூரிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான AK-650 என்ற விமானம் மூலம் இன்று காலை 9:30 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் வந்தடைந்துள்ளார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயணப்பொதியில் 3 போத்தல்களில் 92 மாத்திரைகளாக மிகவும் நுணுக்கமான முறையில் பொதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கொக்கைன் போதைப் பொருள் தொகை சுங்க அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பயணி மற்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் தொகை என்பன மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கூட்டணி நாடாக விளங்கும் ஜோர்டான் ஈரானால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் புதிய ஏவுகணை தாக்குதல் முயற்சியை தனது வான் பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஜோர்டான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் இன்று அதிகாலை அந்நாட்டு வான்வெளிக்குள் நுழைந்த 10 ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகளோ சொத்து சேதங்களோ எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏவுகணைகளில் சிதறி விழுந்த பகுதிகளில் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். மோதி விளையாட ரெடியா இருந்தீங்கன்னா
1: என்ன
0: பிளான் வச்சிருக்கீங்க?
1: ஒரு
0: பாடலோட இடைவரை
2: காலம் என்பது மாறும், வலி தந்த காயங்கள் ஆறும், மேற்கு சூரியன் மீண்டும் காலையில் கிழக்கில் தோன்றிதான் தீரும்.
0: என்ன பாடல் இது? எங்கேயோ கேட்டிருக்கிறேன் இந்த பாடல்.
1: யாரோ என் நெஞ்சை தீண்டியது.
0: யாரோ என் நெஞ்சை தீண்டியது? யாரு தீண்டினது உங்க நெஞ்ச?
1: அப்படி என்ன கணவர்?
0: சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. சரியா இருக்குமா அந்த பாடல்? எப்படி சொல்றீங்க அந்த பாடல் தான் இருக்கும்னு?
1: கேட்டு பழகிருச்சா?
0: கேட்டு பழகிருச்சுக்கா, இல்லன்னா சொல்லுவோமா இல்லையா? ஐட்டோ கேக்கலாமா அந்த பாடலான்னு? ஓகே.
2: யாரோ என் நெஞ்சை தின்னியது ஒரு விரலானே.
0: அட அட அட அட, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: ஓகே அக்கா, தேங்க்ஸ்.
0: சரி ஓகே, சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: தலைவர் ஜெகன், மகன் ரஜி பேர் பாக்கும். உங்களுக்காகவும் ஆனந்தி அக்காவுக்காகவும் அக்கா எனக்கு சாங் தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: தேவதை கண்டேன் படத்துல இருந்து அழகிய பிரம்மனிடம் சாங் தாங்க.
0: ரைட், ஓகேமா, நீங்க தொடர்ச்சியா நிகழ்ச்சியோடு எழுந்திருங்க, இந்த பாடல் நான் தரேன்.
1: ஓகே அக்கா,
0: ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. இதே போன்று நீங்களும் எங்க இந்த பக்கமா வாங்க. மது சூப்பரா அப்படியே பாடலை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. வருகிற பாடல் இது, மம்மட்டியான் திரைப்படத்துக்காக.

0: தினத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 21 நிமிடமாகும். இந்த விளையாட்டில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்மா, நான் ரகுமா பேசுறேன்.
0: சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் எப்படி இருக்கு, காற்ற மழையா புயலா வெயிலா?
1: ஒன்றரை மணி ஆக போகுதுங்க.
0: இதுக்கு பிறகு
1: நேரம்
0: சாப்பிடுங்க சரியா?
2: என்ன
0: பாடல் இது?
1: தர்மகிட்டான
0: பாடல்
1: கேட்டு
0: பாக்கலாமா?

0: தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க.
1: கண்டிப்பா இந்த பாடல் பாத்தீங்கன்னா 80களில் வெளிவந்திருந்தாலும் 90களில் வெளிவந்திருந்தாலும் கூட இப்ப இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் எல்லோரோட பிளேலிஸ்ட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல். ரீசன்ட் டைம்ல கூட இது ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு பாடல்.
0: மிஸ் பண்றேன் ஜானகி அம்மாவே, எஸ்பிபி சார் எல்லாம்.
1: காலங்கள் தந்த பொக்கிஷன்கள் அவர்கள் எல்லாமே சரி. ஓகே தர்ஷகா, இருந்திருக்கலாம்.
0: நன்றி மேம்,
1: ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே கட்டுப்பட்டவங்க தான் அப்படி இருக்கும் போது ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். அதுக்காக நான் கலங்கி விடவே கூடாது. இப்ப நாங்க தொடர்ச்சியா பேசலாம், அதை போன்று மோதியும் விளையாடலாம். நேரு மதியம் 1:33 ஆயிக்கொண்டிருக்கு. தொடர்ச்சியா எங்க தலைமையும் இந்த பக்கமா வாங்க பேசலாம். அழைப்பு நேர்ப்பது 0:02:05:00 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல்

Wasn't them FM. I didn't stay there, bro.

0: வேலைக்காரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான

0: சத்தி சுடுதுன்னா துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சிலர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
1: முதல் வாழ பழகப்பா.
0: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
1: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
0: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
1: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவான்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you? Yo, one that you wanna listen to.

0: காணமேன்
1: ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க அப்படின்றது நீங்க சிரிக்கும் போதே எனக்கு விளங்குது. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம பேச இயலாது. ரைட், ஓகே. சந்தோஷமா இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: ஒரு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? காட்சா மலையா புயலா வெயிலா?
0: என்ன
1: பாடல் பிளே பண்றோம் அந்த படம் நீங்க கண்டுபிடிச்சா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இந்த பாடல் தாங்க அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி நீங்க பாடி காட்டுறீங்க, அதுக்காகவே நான் ஒரு பாடல் பிளே பண்ண போறேன். சரி, ஓகே, கேளுங்க.

பாடல் என்ன பாடல்? அருள்மொழி மீண்டும் ஒரு முறை

0: அருள்மொழி கடந்த முறை மாதிரி பக்கத்துல இருக்கவங்க சொல்றத கேட்டு சொல்லக்கூடாது சரியா? என்ன பாடல் தெரியல, அடுத்த நேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கலாம் சரியா? ஓகே அருள்மொழி, யார் யாரும் எடுத்துக்கொள்ள போறீங்க? சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு சூப்பரான திரைப்படம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இருந்துக்கான் பாக்கலாம், அவங்க சரி இந்த பாடல் கண்டுபிடிக்கலாம். கேக்கலாம், வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, பாராசன் சிவகுமார்.
0: சிவகுமார் எப்படி இருக்கீங்க? சிவகுமார் சந்தோஷமா கசவா வேற லெவல்ல இருக்கு சிவகுமார்.
1: கேளுங்க.

0: என்ன பாடு?
1: வெட்டி வெளி வாசம் வெட்டி வெளி வாசம்.
0: சிவகுமார் பாடுவீங்களா? இத்தனை நாள் நீங்க சொல்லவே இல்ல பாருங்களே.
2: இனிமையா பாட முடியும்.
0: சரி ஓகே, சரியா இருக்குமா அந்த பாடல்? கரெக்டா?
2: எப்படி
0: சொல்றீங்க? என்ன சொல்ல? சரி ஓகே, கேக்கலாம்.
2: ஓகே கேக்கலாங்க.
0: அட அட அட, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: ஓகே அக்கா, நன்றி அக்கா,
0: ரொம்ப நன்றி. இதே போன்ற நீங்களும் இங்கே தலை வீந்த பக்கமாக வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்ற நிகழ்ச்சிகளுடைய பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அழைப்பின் விலையும் அதே போன்று மூக்கநூல் விலையும் இணைந்து கொள்ளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் டவுன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம்.

0: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1:50.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
0: நடிகை சௌந்தர்யா ஒலிக்கும் பாடலது தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: வனத்திய அலசீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 53 பேர் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 5 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர். அத்துடன் நாட்டில் இதுவரை 74,447 டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானவர்கள் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் தொடர்ச்சியாக டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதத்தில் 21,538 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும், இம்மாதத்தில் இதுவரை 16 நாட்களுக்குள் 18,076 டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நிலவி வந்த தற்காலிக போர் ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் 7வது நாளாகவும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க படைகள் இந்த தாக்குதல்களுக்கு அதிநவீன போர் விமானங்கள், ட்ரோன்கள், போர் கப்பல்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை பயன்படுத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தனது அதிகாரப்பூர்வ தகவலை தனது எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டான், கட்டார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்கியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

0: நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் அங்க சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அழைப்பின ஏற்படுத்துங்கள் 0312 7255 0301 அதே போல 0312 7255 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளலாம். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய இறுதி மனத்தியாளத்தின் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மக்கள்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது? பாடசாலை காலங்கள யார் சரி அப்படி எல்லாம் பாடி காட்டிருக்காங்களா?
1: நிறைய
0: பேர் என்ன இந்த பாடல அப்படியா? பிரியா பிரியா பிரியா அப்படியா? ரைட், ஓகே. உங்களுடைய பாடசாலை நினைவுகளையும் அப்படியே மீட்டி பத்துல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாடசாலை காலங்கள்ல
1: விளையாடுவீங்களா?
0: சரி, ஓகே. பாடசாலை காலங்கள்ல நீங்க விளையாடுவீங்க. இப்போ நாங்க மோதி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: ஓ, ரெடியா இருக்கேன்.
0: சரி, ஓகே. பாடலோட இடைவெளியை நான் ப்ளே பண்ணுவேன். என்ன பாடல்னு சொல்லி கண்டுபிடிங்க, சரியா?
1: ஓகே அக்கா.
0: ஓகே, கவனமா கேளுங்க.

0: அந்த பாடலா? கரெக்டா கரெக்டா?
1: சரியாக்கும்
0: நினைக்கிறீங்களா?
1: சரியா இருக்கும் அக்கா.
0: இல்ல எடுத்தோனக்கே அக்கா இந்த பாடல் தான் அக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கான்பிடன்டா சொல்றீங்களே, எப்படி?
1: பாடல் ரெண்டு கேட்கணும் அக்கா.
0: அப்படியா, சரி ஓகே, கேக்கலாம்.
1: ஆ அக்கா கேக்கலாம்.

0: ஆசம் அற்புதம் வாழ்த்துக்கள் கரெக்டா
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்பவே பிடிக்கும்.
0: அப்படியா? சரி ஓகேமா, ரொம்ப சந்தோஷம், சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அக்கா.
0: யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்போக்காந்தனுக்காகவும் ஜோய்க்காகவும்.
0: ரொம்ப நன்றி. அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல் வர காத்துக்கொண்டிருக்கிறது வல்லவன் திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜவினி செயல்படுகிறது பாடல்.

0: மன்மதன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 24 நிமிடம்.
1: புதுமைகளோடு புத்துணர்வுகளோடு நீங்கள் வசந்தம் 102.6
2: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
6: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: பிரேம்குமரின் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவன் இசையில் பாடல் ஒலி துவைக்கிறது. மோதி வேளை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 32 நிமிடமாக மீண்டு வெளியழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இது?
1: நான் இப்பாகுமா பார்வதிபுரம் சுகுமார். தற்போது முதுந்தூர் டைலர் ஷாப்ல இருந்து பேசுறேன்.
0: சுகுமார், எப்படி இருக்கீங்க? சுகுமார்,
1: நல்ல சோமா நிகழ்ச்சியோட கேட்டுக்கொண்டுதான் வேலை வேலை நடக்குது.
0: அப்படியா? நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகளாம் பிடித்திருக்குதா?
1: என்னங்க?
0: நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகளாம் பிடித்திருக்குதான்னு சொல்லி கேட்டேன்.
1: எல்லாம் பிடிச்சிருக்கு.
0: சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஹலோ.
0: பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஐயோ.
0: ஹலோ.

0: அனுராதபுரத்துல இருந்து.
1: என்ன பேர்? என்ன பெயர் உங்களுக்கு?
0: பெயர் கவி.
1: கவி எப்படி இருக்கீங்க?
2: பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: மோதிவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 37 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா? எங்க அப்பா வார்த்தைய என்னால தட்ட முடியாது. நீ தான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். பிளீஸ் பிளீஸ். நீயா? நீ எங்க இங்க?
1: நான் தான கல்யாண பொண்ணு.
0: அப்ப அது
1: அது வேலைக்கார பொண்ணு, சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண. அப்ப கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை
0: பிடிக்கலன்னு.
2: போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம்.
0: இங்க வாடா.
2: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை சௌந்தர்யா. ஒலிக்கும் பாடல் இது தவசி திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ரவீந்திரன்
2: சரி ஓகே ரவீந்திரன் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓ ஓகே
2: சரி ஓகே பாடல் ப்ளே பண்றேன் கேளுங்க.
3: செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்.
2: என்ன பாடல்?
1: நல்ல பாட்டு ஒன்று தான் எனக்கு வருது இல்லை, வஜ்ரகாண்ட் பாட்டு ஒன்று தான் வருது இல்லை.
2: அப்படியா? சரி ஓகே ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: மற்றும்
2: ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க அந்த பாடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு பார்க்கலாம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் இது?
3: செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்.
2: என்ன பாடல்?
4: மீண்டும்
2: ஒருமுறை கேளுங்க. சரியா?
3: செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்.
2: என்ன பாடல்?
4: ஓ வருதில்லையே,
2: வருதில்லையே, வர மாட்டேங்குது இல்லையா?
4: வர மாட்டேங்குது.
2: சரி ஓகேயா, அந்த பாடல் என்னன்னு கேட்டுருவோமா? ஓகே கேட்கலாம்.
3: ஒரு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு.
2: இந்த பாடல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச
4: பாடல்.
2: அதாவது ஒரு சில பாடல்கள் வந்து நமக்கு தெரியும், ஆனா அத இடைவரை நாங்க கெஸ் பண்ணும் போது ஒரு சில டைம் வந்து மறந்துடுவோம் இல்லையா?
4: கிளியண்டு வந்துச்சுதான், ஒரு
2: எந்த கிளியா இருக்கும் இல்லையா? பச்சை கிளியா, பஞ்சவர்ண கிளியா? வணக்கம். வணக்கம். யார் இந்த பாபா? உங்க பேர் என்ன? என்ன பேருமா? எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி ஓகே, பாடல் எல்லாருக்கும் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

படித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் நானும் நிகழ்ச்சி விடுபிடிச்சு போகின்றேன். இன்று நானும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்களின் ஆர்ஜி சிவானி. நன்றி சின்னங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வணத்திய ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வேறுவழி பகுதியில் கீரிசம்பா அரிசியை நிர்ணய விலையை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்த பல்பொருள் அங்காடி விற்பனை நிலையம் ஒன்றிற்கு எதிராக 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அரிசியின் மொத்த சில்லறை விலையை விடவும் 5 கிலோ எடை கொண்ட கீரிசம்பா அரிசி பொதி ஒன்று 1775 ரூபாய் என்ற கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கலுத்துறை ரீதவான் நீதிமன்றம் இந்த அபராத தொகையை விதித்துள்ளது. இதேவேளை பொருட்களை வாங்கும் போது அதில் உற்பத்தி தரவிலை அச்சிடப்பட்டுள்ளதா என பரிசோதித்து கொள்வனவு செய்யுமாறு பொதுமக்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நிர்ணய விலையை விடவும் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தால் அது குறித்து 1977 என்ற இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பிரித்தானியாவில் முதியவர் ஒருவரிடமிருந்து சொத்துக்களை அபகரித்த மோசடி குற்றச்சாட்டு வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட நபருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 80 வயதான முதியவர் ஒருவர் 2008 ஆம் ஆண்டு தனது குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கில் UWP என்ற நிறுவனத்திற்கு தனது வீட்டின் உரிமையை வழங்கியுள்ளார். அந்த நிறுவனம் அவரது சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கும் என உறுதியளித்துள்ளது. எனினும் குறித்த முதியவர் 2016 ஆம் ஆண்டு உயிரிழந்ததன் பின்னர் அந்த நிறுவனம் அவரது வீட்டை 500,000 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு எந்த பகுதியையும் வழங்கவில்லை. பின்னர் நடைபெற்ற விசாரணையில் UWP நிறுவனத்தின் தலைவரான 59 வயதான ஸ்டீவன் லாங் குறித்த முதியவரை மட்டுமல்லாது இதுபோன்று மேலும் 114 பேரை ஏமாற்றி மொத்தமாக 11 மில்லியன் பவுன்களுக்கும் அதிக நிதி மோசடி செய்துள்ளமே தெரிய வந்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

நீ வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லு. அஞ்சு நாளா உனக்கு எஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீ வந்தாலும் வரலனாலும் this one is for you.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். உங்களுக்கு பிடித்தமான இதுவரை நீங்க கேட்டிராத அனைத்து இண்டிபெண்டன் சாங்ஸை நீங்க கேட்கணும்னா டக்குனு டியூன் பண்ணுங்க நம்ம ஹீட்ஸ்குள்ள. நம்ம ஹீட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், இலங்கை சாங்ஸ்னு எல்லாமே கொண்டு வருவோம். இந்த இரண்டு மணித்தியாலும் ஃபுல்லா நீங்க வந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல் இருந்துச்சுன்னு சொன்னா அதை கூட அழைப்பு மேற்கொள்ளுங்க. மேற்கொண்டீங்கன்னு சொன்னா இருக்கு எடுத்து தரதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அலைங்கள் 0312-7575 0312-7575-111 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று இருக்கு. பென் ஹியூமன் அப்படிங்கிற யூரோப்பியன் ஆர்டிஸ்டோட பாடல் ஒன்று தான் தரப்போகிறோம். இந்த சாங் கிட்டத்தட்ட இவரோட பாடல்கள் எல்லாமே ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப் ஸ்டைலில் இருக்கும். பாப் அப்படின்னா என்ன பாப், இந்த சிலோன் பாப்புங்குமே, இல்லை இல்லை அந்த பாப்லாம் கிடையாது. இது வந்து ரியல் இண்டிபெண்டன்ட் பாப் ஸ்டைலில் இருக்கும். லைக் உங்களுக்கு டக்குன்னு புரியுது அப்படின்னு சொன்னால் மைக்கேல் ஜாக்சன் இந்த ஸ்டைலில் இருக்கும் இவரோட சாங்ஸ் எல்லாமே. ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் பட் கேட்கும் போதே வேறு மாதிரியான வைபிங்கான பாடல் எல்லாமே விட்டுருக்கு. அவற்றிலிருந்து வரப்போகிற பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை கேளுங்க, கேட்குறதோட என்னோட அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொள்ளுங்கள்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அலப்பிரி மேற்கொள்ளுங்க 0312 275 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் கூட கமெண்ட் பண்ணலாம். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அழைப்பினூடாக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: நீஷா மாவனல்ல.
0: நீஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சார். நீங்க சும்மா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நல்லா இருக்கேன். நீஷா, உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் கொஞ்சம் வெயில். நேத்து மழை சார்.
0: ஓ, நேத்து மழையா உங்களுக்கு?
1: ஆமா சார்.
0: இன்னைக்கு வெயில். பரவாயில்லை,
1: வெயில் மழை வரும்போது இருக்குது.
0: சரி, ஓகேமா. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க? அடுத்த ஒரு பாடல் இருக்கு.
1: இந்நேரம் கம்பா சசிமா, அப்துல் மஜித், அசுதீன் ஜஹான், நசூர், அருள்மொழி மற்றும் நண்பர் அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து பாட்டு போடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி மாலிபிரி மேற்கொண்டதுக்கு. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ் இருக்கலாம். சில சாங்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப காலம் ஆச்சு கேட்டு இந்த பாட்டெல்லாம் கேட்கல, இந்த மாதிரியான இலங்கை சாங்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கா வேணும் அப்படின்லாம், இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் விருப்பப்படலாம். அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட ஃபேஸ்புக்கில் இந்த இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு கொண்டாந்து தரதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்காக வரப்போகுது ஒரு மட்டக்கிளப்பு அப்படிங்கிற பாட்டு ஒன்று, கேட்டுட்டு வாங்க.

0: நீங்கள் போனாலும் அவங்க கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. குடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க, குடிக்காட்டி போங்க.
1: நமது சொந்தம் வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8.
2: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: முதல் வாழ பழகப்பா.
2: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
3: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
4: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
3: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
5: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எதிர்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: How do I tell you?
7: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.
8: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இலங்கைக்கு போகும்போது அவங்க பேசுற தமிழை கேட்டு கேட்டு கேட்டு இன்னும் இனிமையான தமிழ், சுத்த தமிழ்.
1: எங்கள் எல்லோரையும் பிடிக்கும் சத்திய

நவீர் சிங்கிள்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருந்தோம். எச்சரிக்கை அப்படிங்கிற பாடல் வந்து கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற ஒரு 30-க்கும் மேற்பட்ட ராப்பர்ஸ் ஒன்றிணைந்து பண்ண ஒரு ராப் சைபர் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய இவங்க வந்து இலங்கை தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட் பண்ணியிருந்தாங்க, இலங்கை தமிழன் 1 அப்படின்னு சொல்லி. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இலங்கை கலைஞர்கள் ஒவ்வொரு மாகாணங்கள் ஒரு மாவட்டங்களிலிருந்துமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சாங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாங் வந்து அவங்களோட 2வது சாங், இலங்கை தமிழன் 2 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மெயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருஷான் மகேஷன் தான் வந்து இந்த பாடலை வந்து மெயினாக இருந்து பண்ணியிருந்தார். அவரோட சேர்ந்து யவ்வனன் வந்து இணைந்திருந்தாங்க. அவரோட சேர்ந்து மற்ற ஆர்டிஸ்ட் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நிறைய புது புது கலைஞர்களை தேடி எடுத்து இந்த எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலை வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த பாடல் அவ்வளோ பெரிய பாடல், அவ்வளோ தத்துவங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வரி வந்து அந்த பாடலில் வந்து பாடியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு ராப்பர்ஸுமே. ஸோ இது ஒரு தெரியாதவங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக ஒரு சொன்ன அப்டேட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்க, அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01 அல்லது 01 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிறனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். அடுத்ததான் வந்து உங்களுக்காக காதல் கடிதம் அப்படின்னு சொல்லி அழகான கிருஷான் மகேஷனோட ஒரு மெலடி வரப்போகுது. 90s கிட்ஸ் எங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஏர்லி 2000 கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாடல்கள். அடிக்கடி ஒளிபரப்பான பாடல்கள் கேட்கும்போதே, ஆஹா இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம நாட்டிலிருந்தும் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி அப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து மெலிந்து கொள்ளுங்க. இது நம்ம இட்ஸ், நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என்ன யோசிக்கிறீங்க? நானும் ஊருக்குள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன். அதை கேட்டு அருணாச்சலங்கிறாங்க, இதை கேட்டு அருணாச்சலங்கிறாங்க. யார் அவரு?
2: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அருணாச்சலம் எங்க அண்ணன்
1: தான். உங்க அண்ணனா?
2: ஆமா.
1: இப்ப எங்க அவரு? அவரை நான் பாக்கணுமே.
2: நீங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துட்டு இருக்கோம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
3: ஈ லோகத்தில் ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஒமினே ஞான் கேட்டே மாறி.

தமிழ் சிங்கிள்ஷோடு இணைந்து இருக்கிறோம். ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எங்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு கேட்கலாம். அது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இல்லை இலங்கை சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0311 75 0 3 அல்லது 0311 2 11 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக் நூடாகவும் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, ஐம் ரஞ்சித் குமார் ஃப்ரம் யட்டியாந்தோட அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம்னு சொல்லி பலாங்கோடையிலேருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்களோடு வந்திருக்காரு பெருமாள். அன்பான இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷா வந்திருக்காங்க பெரிய நீலாவணையிலிருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு. மாலை நேர வணக்கங்களோடு நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதே ரத்னம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பொத்துவில் ஜமால்தீன். நிர்மலா வந்திருக்காங்க, இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் ஈவினிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ராஜா வந்திருக்காரு, ராஜாவை தொடர்ந்து வந்திருக்காங்க இனிய மாலை வணக்கங்களோடு அந்த நிகழ்ச்சியிலிருந்து. அரசு பாலா கார்த்திகா ஈவினிங் சொல்லியிருக்காங்க, குட் ஈவினிங்மா உங்களுக்கும். இனிய மாலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணி வந்திருக்காங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாச்சு இந்த பாடல்கள்லாம் கேட்டு இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி இருக்க பாடல்களை டக்குன்னு என்ன பண்ணுங்கள், வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. போயிட்டீங்கன்னு சொன்னால் நான் தேடி கொண்டு வந்து உங்களுக்காக அந்த பாடல்களை தருவதற்கான வேலையை நான் பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக பயணங்களை பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீக்கெண்ட் அப்படிங்கும் போது டக்குன்னு ஈவினிங் நேரம் அப்படியே வாகனங்கள் எடுத்துகிட்டு வீதியில் வேகமாகலாம் போகாதீங்க, ரொம்ப கவனமாக போகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதி விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐடியன் ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பும் அப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், இல்லை அது ஏற்பட்ட பொழுது எப்படி செயற்படலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கைகள் வந்து ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் விஜயம் செய்து மேற்கொண்டுட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த மாதங்களில் எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வரும்போது அதையும் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம இட்ஸ், நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 17 நாட்களில் 45-க்கும் அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமார் தெரிவித்துள்ளார். டெங்கு நுழைமை கட்டுப்படுத்தும் சுகாதார பிரிவினர், திணைக்கள அதிகாரிகள், போலீசார், செஞ்சிலுவை சங்கம் ஆகியன இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பெரும்பாலான இடங்களில் டெங்கு நுழம்பு குடும்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அல்லது அதன் வழியாக பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறும் அமெரிக்க குடிமக்களை வாஷிங்டன் வலியுறுத்தியுள்ளதுடன் பயணிகள் அந்தந்த நாடுகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை ஆய்வு செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே அமெரிக்கா தொடர்ந்து 7வது நாளாகவும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதுடன் அதற்கு பதிலடியாக ஜோர்டான், கட்டார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: துப்புறவர்கள் துப்பட்டும், துப்பாமல் இருக்கிறவர்கள் துப்பாமல் இருக்கட்டும், துப்பார்க்கு துப்பாய துப்பாய.
1: ஏடிகே அவர்களோட ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். சரி, சிங்களம் தமிழெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த மாதிரியான கல்ச்சர் வந்து இப்ப திரும்ப மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நீங்க நம்ம சிங்கல்ஷோட இருந்திருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். அலைபினை மேற்கொள்ளுங்க 0312-7755 00 அல்லது 0312-7755 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? புதுசா இருக்குமே நீங்க பேசுறது. அதுதான். அப்புறம் நாகராணி, ஏரியால இப்ப மழை வந்துருச்சா இல்ல இன்னும் வெயில் தானா?
2: சொல்லுங்க.
1: சரி, நன்றி நன்றி நாகராணி.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நமேச்சோடு இணைந்து இருக்கிறோம். யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஹிப்ஹாப் தமிழா அவர்களோட நான் ஒரு ஏலியன் ஆல்பம்லேருந்து அந்த பாடல் கேட்டு வந்திருந்தோம். சூப்பரான கருத்துக்களை சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கருத்துக்கள் கூட ஒரு சில பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் ஒரு தடவையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டில் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய எலிவேஷனை தட்டுறதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் தான். அவர் ஃபில்ம் மியூசிக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிப்ஹாப் வந்து கொஞ்சம் இருந்த கட்டத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் பரவலாக போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இங்கே இருக்கிற நம் நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட ஹிப்ஹாப் கலைஞர்களுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01-2-775-0-1 அல்லது 01-2-771-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிலக்கு எங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகும் இணைந்து கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் வேணும், என்ன மாதிரியான ஹிப்ஹாப் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், சில இலங்கை பாடல்கள் வேணும், நம் நாட்டு பாடல்கள் வேணும், என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கூட என்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வருகிற வாரங்களில் எடுத்துக்கொண்டு தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நம் இட்ஸோடு

0: streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. அறுபது வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோரை, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: மட்டும் போடு லைட்.
1: போலீஸ் ஸ்டேஷன் பேஸ் டெஸ்ட் ஆக்டிங்லடா.
2: ஏய் இன்ஸ்பெக்டர் காரிடா.
3: நம்ம சிங்கிள்ஸ் கேட்டுகிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான். இங்கே இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவிலேருந்து வர இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரும். அதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டிலிருந்து வந்த பாடல்களை வந்து உங்களுக்கு தரும்போது நம் நாட்டு கலைஞர்கள் யாரெல்லாம் அந்த பாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தந்துட்டே அப்படியே அந்த பாடல்களையும் தரவே இல்லையே நானும் பார்த்துட்டுருக்கேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த நம் நாட்டு பாடல்கள், நம் நாட்டு பாடல்கள் யார், அவங்களோட இந்த பாடலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபேஸ்புக்கில் வந்து அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே வந்து உங்களோட கருத்துக்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஃபேஸ்புக்கின் ஊடாக வந்திருக்காங்க மாலை வணக்கம் சங்கர், நம்மகிட்ஸ் பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமான வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. சுதன் வந்திருக்காங்க நானோயாலேருந்து. அடுத்தான் வந்து நம்மளோட இணைந்திருக்கிறாங்க செங்கலடியிலேருந்து, வணக்கம் சொல்லியிருக்காங்க. சசிகலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. கொழும்பு ஆம ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்காரு செந்தமிழன் கமல் வந்திருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இணைந்திருக்காங்க அருள்மொழி பருத்துதுறையிலேருந்து வந்திருக்காங்க, பாடலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க நந்தகுமார் செல்லதுரை வந்திருக்காங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி நாவலப்பட்டிலேருந்து குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பாடலெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிக்கும் சீமானே அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வரப்போகுது. இதை நம்ம முன்னே கேட்ட ஓ ரசிக்கும் சீமானேவா அந்த பாட்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த பாட்டு மாதிரி இல்லை, அந்த பாட்டில் இருக்கிற அந்த பீட்டை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க

இப்படி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க ரஜி செல்வராஜா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணா உதய் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக வருது ரசிக்கும் சீமானே.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: Wasn't them FM 102.6 102.8.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சிரி சிரி பேசிக்கிட்டு இருந்தா வயசு புள்ளா கலகலன்னு சிரிக்க வேண்டாமா?
2: நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறது?
1: வாயாலதான்.
2: என்னத்த வாயால? முந்தா நேத்துதான் எங்க அப்பா செத்தாரு.
3: எங்க அப்பா போயிட்டாரு சொன்ன? என்னமோ உங்க அப்பா மண்டையை போட்ட மாதிரி உங்க அண்ணன் வெசனப்பட்டு வண்டியை நிறுத்திட்டாரு. நேரம் ஆவது, வண்டியை எடுங்க.
1: ஏமா, அப்பா சுத்த சமாசாரத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க?
3: ஆமா, சரியான குடிகார அப்ப. எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்தாலும் துணைக்கு அப்பா கூட இருக்காருங்கிற தைரியத்துல எப்படியோ காலத்தை ஓடிட்டு இருந்தேன். முந்தா நேத்து திடீர்னு மண்டையை போட்டாரு. எட்டு திக்கல எந்த திக்குக்கு போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல தெங்கஞ்சு நின்னேன். அப்பதான் தூரத்து சொந்தமான பொன்னாத்தா பாட்டி ஞாபகம் வந்தது. திடீர்னு இங்க ஓடி வந்தேன். பாதுகாப்புக்கு வேணா பாட்டி வீட்டுல இருந்துக்கலாம், ஆனா என் வயிற்று பொழப்புக்கு நான் தானே ஏதாவது பண்ணிக்கணும். பாட்டி பொட்டி கடை வச்சிருக்கிறதுனால முறுக்கு சீடை தட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ணலாம்னு தோணுச்சு. பாட்டி கழுத்து பம்பரம் மாதிரி இப்பவே இப்படி இப்படி இப்படி என்ன ஆடுது. இந்த ஆட்டமும் நின்னதுக்கு அப்புறம் இந்த அண்ணாவை எங்க போறதுன்னு நினைச்சு பார்த்தா கை காலெல்லாம் வெட வெடாங்குது. இந்த லட்சணத்துல நான் எப்படி கலகலப்பா சிரிக்கிறதுன்னு வேண்டாம்.
1: அவ்வளவுப்படாதமா, இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நாங்களும் உனக்கு துணையா பொன்னாத்தா பாட்டி மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்க.
3: சரிங்க, நான் உங்களை என் தாத்தா மாதிரி நினைச்சுக்கிறேன்.

0: எல்லாரையும் கிருஷான் மகேஷன் மற்றும் சர்ஜு அவர்களோட பாடலாக ஒரு காலத்தில் இந்த பாடல்கள்லாம் நான் குழந்தையாக இருக்கும்போது, இல்லை குழந்தைன்னு சொல்லக்கூடாது இல்லையா, ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிவேன், நாம சின்னாக்களாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள்லாம் அதிகமாக ஒழித்த பாடல்கள். அப்போது இவை தான் நமக்கு தெரிந்த நம் நாட்டு பாடல்கள், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், ஹிப்ஹாப் சாங்ஸ், இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் மிக்ஸில் வரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸில் வரும். கேட்கும்போது ஒரு ஆஹா, ஒரு ஹை ஸ்டாண்டர்டு வந்து அந்த சாங்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்பயும் அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த பாடல்களையும் அப்படியே உங்களுக்கு கொண்டாந்து தர்றோம். அப்போ தானே ஆஹா மலரும் நினைவுகள் சில பேருக்கு வரும். இப்போது யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மலைப்பில வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணன்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நீர்கொழம்புலேருந்து நிஜாம் பேசுகிறேன்.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கேன் நிஜாம். என்ன செய்றீங்க நீங்கள்?
1: நான் கடையில் இருக்கிறேன்.
0: கடையில் இருக்கிறீங்க? ஆஹா, என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு? சம்மதமா அள்ளி தரவா. சரி, இந்த பாட்டு எங்க இருக்குன்னு பார்த்தா அள்ளி எடுத்து கொண்டா வந்து அடுத்த வாரம் தரேன். சரியா உங்களுக்கு?
1: Right, okay.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி.

நமேஜ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. என்ஜாய் என்ஜாமி தி மற்றும் அறிவு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் தான் இது. சந்தோஷ் நாராயணன் இதுக்கான மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான புது பாடல்கள் கூட உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கொண்டாந்து தந்துருந்தேன். இன்னைக்கு நமேஜ் நிகழ்ச்சியிலேருந்து இப்போ நானும் விடைபெறப்போகும் தருணம் இது. அடுத்ததாக காமெடி கலாட்டாக்காக உங்களோட வந்திருக்காங்க நம்ம ஜி ஆர். விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் இந்த வீக்கெண்டை ஹாப்பியாக கொண்டாடுங்க. போயிட்டு வரேன் மக்காஸ்.

0: வாணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் இடம்பெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கியை நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாலபே தலாஹீன பிரதேசத்தில் உள்ள சி டி விக்ரமரத்னவின் வீட்டில் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் அவர் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தார். குறித்த மரணம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது பிரத்யேக பாதுகாவலரின் கைத்துப்பாக்கியை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் வீட்டில் காணப்பட்ட சிசிடிவி காட்சிகளூடாக அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சி டி விக்ரமரத்னவின் நெஞ்சு பகுதியிலும் துப்பாக்கி தோட்டா துளைத்துள்ளது. 63 வயதான சி டி விக்ரமரத்னவின் பூத உடல் கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் இறுதிக் கிரியைகள் இடம்பெறவுள்ளன. வியட்நாமின் வடபகுதியில் லாய்ஜாவ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வியட்நாமின் வடக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் முவாங் தோன் கிராமத்தில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் அங்கு மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதும் வணக்கங்கள். என்று மக்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் காமெடி கலாச்சார நிகழ்ச்சி இப்பொழுது முதல் கேட்கலாம். சூப்பரான காமெடிகள் வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாடல்களும் உங்களுக்காக தயாரா இருக்கிறது. நல்ல நல்ல காமெடிகளை கேட்டு இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. இந்த பக்கம் வாங்க, நான் GR 6 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். அடுத்த சூப்பரான ஒரு காமெடி அண்ட் பாடலை கேட்டுட்டு வரலாம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் காமெடி
1: கலாட்டா
2: லேட்டஸ்ட்
1: லேட்டஸ்டா அப்படினா ரீமேக்கா? ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. கொஞ்சமா அடடா, இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா?
2: எங்களுக்குலாம் மணக்கலையே.
1: அதுக்கெல்லாம் மூக்குல சொரணம் இருக்கணும். ஏன்
2: நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும்தான் சொரணம் இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணம் இருக்கும்.
1: அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா? அந்த பொண்ணு நம்மளை பார்த்து வருதுப்பா?
2: நம்மளை பார்த்து வரலடா, அம்பர்ல பொண்ணேதான் பார்த்து வருது.
1: என்ன பார்த்து வருதா? என்னைய பார்த்து வருது?
2: இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு ஒரு வெறி வருமா?
1: வெறியா? என்னப்பா சொல்ற? ஐயோ சுரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐலேவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணி நீச்சு வச்சுக்க, நீ மனசு உடஞ்சு மூஞ்சில தாடி வச்சிடப்படாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நினைத்தேன் வந்தாய். என்னப்பா நேர இப்படி வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது? நல்லா தானே இருக்கேன். ஐயோ, அப்பத மாதிரியே டர்ன் பண்றானே.
3: ஓ கடல் மம்மி, ஓ சாரி, ஓ கடல் மாதா, இந்த அபலியை ஏத்துக்க.
1: என்னப்பா ஐலேயே சொல்ல வந்த கடலுக்குள்ள சாக போறாப்பா?
2: ரெண்டு ஒண்ணுதான் விடு.
1: ஐயப்பா விளையாட்டா பேசாம அந்த பொண்ணை காப்பாத்தியா? இங்க பாரு, ஒரு பொண்ணோட உசுரை பத்தி என்ன மாதிரி இலங்கை எனக்கு தாப்பா?
2: பல பின்னணும்டா,
1: பல எப்ப வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா ஒரு பொண்ணோட தற்கொலையை தடுக்கணும்ப்பா. அது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேள காப்பாத்தியா? போய் அள்ளிட்டு வா.
2: சுரேஷ் இல்லனா ஒரு தினேஷ், தினேஷ் இல்லனா ஒரு கணேஷ், நீ வா.
3: அப்படி இல்ல, என் மனசு மா.

0: போனே.
1: ரைட்டு போட்டான்ல.
0: ஏண்டா டேய்,

0: I'm waiting.
1: என்ன எக்ஸிபிஷனா காட்டிட்டு இருக்காங்க? யாரோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா.
2: தள்ளுங்க தள்ளுங்க.
1: ஏய் ஏய் யாரு?
3: ஓயே
2: ஆம்புலன்ஸ்ல ஆம்புலங்களுக்கு பொம்பளைங்களுக்கு முதல்ல முதல்ல உதவி பண்ணணும் தம்பி.
1: முதல்ல உதவியா? அது எப்படி
2: தம்பி? இந்த மாதிரி கடலை விழுந்தவங்க நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க, அதனால வயித்துல இப்படி கைய வச்சு அமிக்கி அமிக்கி அமிக்கி அமிக்கி.
1: யோ, இப்படியே அமைக்கிட்டு இருந்தா குடல் வாய் வழியா வெளியே வந்துருயா? மேல சொல்லு.
2: இப்படியே அமுகிட்டு இருந்தா குடிச்ச தண்ணி எல்லாம் வாய் வழியா வெளியில வந்துடும். அமுக்குங்க தம்பி.
1: எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கணும், வாங்கணும்.
2: கடமன் வந்ததுக்கு அப்புறம் கூச்சப்படக்கூடாது. அமுக்குங்க தம்பி.
1: அப்படின்றீங்க?
2: ஆமா ராஜா.
1: சரி, பெரியவங்களா சொல்றீங்க, அமுக்கிடுவோம். என்னய்யா
4: இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு அடி மனசு பிராண்டதுப்பா. இருக்கலாமா?
1: சரி, நான் ரைட் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியாவை கவர் பண்ணிக்க.

0: மறுபடியும்
1: எனக்கும்
2: பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரா, அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம், நல்ல ஷர்ட் கூட இல்ல, தலை எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு, இதுல பொம்மை வேற. ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூட அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாக. மின்னல் மாதிரி காண போயிட்டாளுங்க.
3: தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா?
2: அடையாளம் தெரியாம
3: அப்படியா?
1: ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்கேன்.
4: எல்லாம் இவ செஞ்ச வேலை தாமா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெரு தெருவா அலைய விட்டுட்டான்
2: தெரியுமா? அப்படி சொல்லலையே பவனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொன்ன. நீ என்னடானா அது சச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராய தேடா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனம் அவள இருக்கு பாருக்கப்பா.
5: வெறும்
3: ஒரு டிஸ்கவரி சேனல் அது பேர் என்ன? நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணி பொறுப்பார் வேலைக்கு போற வழிய பாரு. ஏய், நாளை காலையில அவன் வீட்டை விட்டு எங்கும் வெளிய போக கூடாது.
0: போக மாட்டாங்க.
3: மீறி போனா
5: ஹாய்
6: ஹாய்
5: என்னடா திடீர்னு கட்டி பிடிக்கிற?
6: ஷாப்பிங்கா?
7: நின்றுச்சுரா?
8: நிறுத்திட்டோம்.
7: விளையாடுறீங்களா?
8: விளையாடு.
7: இன்னும் 1 hour ஆகுமா?
8: இல்லடா, இன்னும் 10-15 நிமிஷம்.
7: என்னடா சொல்ற, இன்னும் 1 hour ஆகுமா?
8: புரிஞ்சிருச்சு, 1 hour ஆக்கிடுறோம்.
7: 1 hour ஆகுமா?
0: அவ்வளவு நேரமா? மூச்சு திணறி செத்துட்டா?
6: அதுவும் நல்லதுதான், எந்த பிரச்சனையும் இல்ல. செல்போன் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை எதுவும் காட்ட வேணாம். ஷாப்பிங் கூட வேணாம். இந்த ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் எதுவும் வேணாம்.
0: நான் ஒன்னும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ராஜா
1: My lovable wife, the names are Jill, Jung, Jack.
0: யோ, இதெல்லாம் ஒரு பேரா?
1: இல்லை ராஜா, பருவம்மா, குருவம்மா, சர்வம்மா, கூப்பிட சரமமா இருக்குன்னு நான் இந்த பேச்சியம்மன் கோயில போய் பேரை மாத்திக்கிட்டேன்.
0: ஏய், நீ பேரை மாத்து இல்ல ஆளை மாத்து, அங்க ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ராஜா 8 மணிக்கு சீஃப் கெஸ்டா போடும்ல.
1: கிளம்புங்க ராஜா.
0: இன்னொரு வாட்டி அவன் அத்தா என்ன, அவன் செத்தான்.
2: அவர் கட்டியிருக்கிற பாவாடை என்னது?
0: அடப்பாவாட கணக்கே.
1: இருக்கு
0: 7 மணிக்கு வர சொன்னா 10 மணிக்கு வந்திருக்கீங்க. அதான்
1: ராஜா, இவன் அரண்மனை நிலத்தை 10 ஏக்கர் 10 வருஷம் குத்தே கெடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மட்டும் நெல்லு கூட அரண்மனைக்கு வந்ததே இல்ல. என்ன கேளுங்க,
3: மனசுக்குறங்க ராஜா, 10 ஏக்கர்லயும் நெல்லு தான் போட்டேன். 200 மூட்டை நெல் விளைஞ்சது. விளைஞ்ச என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 120,000 ரூபாய் கடன் ஆகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நெல்லை எல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன்.
0: ஏயா, கடன் அடிக்க எல்லா நிலையும் வித்துப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ?
3: ஏழைக்கு ரேஷன் அரிசி தான்.
0: உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிடறவனுக்கு பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வை.
1: ராஜா,
3: ராஜா, அவ்வளவு நிலையும் போட்டாதான் ராஜா கடனை கட்ட முடியும்.
0: போட்டு தாக்கிட்ட எனக்கு
1: ராஜா.
0: நன்றி.
4: ஒன்னும் இல்ல, வர 15 தேதி ஸ்கூல் ஃபங்க்ஷன், நீங்க சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்கும்.
0: வந்துடலாமே கணக்கு.
1: ராஜா, 15 தேதி
0: நமக்கு என்ன ப்ரோக்ராம்?
1: செக்கிங்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
2: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
1: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
2: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you? Yo, one that you wanna listen.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின்
1: நான் பத்திரிகையில அடிச்சிட்டேன். இனி நீங்க பேசுறத நான் கேட்டுதான் ஆகணும்.
2: கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க.
1: இல்லம்மா, கல்யாண செலவுக்கு வேற வழி எதுவுமே இல்லம்மா.
2: நீங்க வாங்கல, எங்க அப்பா குடிக்காரரா இருந்ததுனால எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாலேயே அவங்க நகையெல்லாம் பாட்டி கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது ஒரு 20 சவரன் இருக்கு. என்ன நானே காப்பாத்திக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லி சிறுசுல இருந்தே அங்கங்க வேலை பார்த்து சம்பாரிச்சு வச்சது. ஒரு 15 சவரன் நகையும் 50,000 பணமும் பேங்க்ல இருக்கு. அம்மாவோட பழைய நகைய புதுசு பண்ணி போட்டுப்போம். கல்யாண செலவுக்கு பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துப்போம். குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்க உங்களுக்கும் சேர்த்து வச்சது. அனாதையா நின்ன எனக்கு அண்ணி ஸ்தானத்தை கொடுத்தவனி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க அண்ணனுக்கு கட்ட போற மஞ்ச கயத்துக்கு அது ஈடாகுமா?

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஐயோ, அவர் பொய் சொல்ற ஃபாதர்ரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர்.
2: அப்ப நீங்க பொய் பேசுறதுக்கு உண்மை பேசுற புனிதமான ஃபாதர் தசை ஏன் போட்டுட்டீங்க?
3: சரி, அதை விடுங்க. நீங்க ஃபாதர்னா எங்க மதர் யாரு? அவங்களை இப்ப காட்டுங்க.
1: லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. யாரு?
4: ஃபாதர், பிரேஸ் தி லார்ட்.
1: இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க.
5: நீங்க எந்த பிரான்ச் சேர்ந்தவரு?
1: ஓ, அத கேக்குறீங்களா? சென்னையில ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு ஃபேரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் எங்க பூர்வீகமே இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் மட்டும் இந்தியா போட்டு இப்ப எங்க அண்ணன் மட்டும் கோடம்பாக்கம் வந்து கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நான் மும்பை வந்துட்டேன்.
4: எட்டாவது அதிகாரத்தை ஏசி என்னடா சொல்லிருக்காரு?
1: எவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கலரிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க.
4: என்ன, உலகத்துல எவனை வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா இந்த டிரஸ் போட்டுக்கிட்டே மாத்திரம் மன்னிக்க கூடாதா?
1: அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க.
6: தொலைச்சிருவோம்.
1: ஹலோ,
5: ஹாய் சித்தப்பு.
1: நீ

அறுவடை கலாட்ட நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டு ரசிச்சுட்டே இருந்தீங்க. சோ ஒலிக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்து நீங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். விடுமுறை கொண்டாட்டத்தின் ஊடாக விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தோத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் ஆனந்தி. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வாரன். இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் ஜி. அடுத்த வசனத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. மீண்டும் ஒரு சனிக்கிழமை உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். எனவே 9 மணி வரைக்கும் சுபைடான பாடல்களோடு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைவினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: அக்கா. அன்பான வணக்கம். யார் இது? பூனாகலையிலிருந்து ஜெயசுதாஸ்.
1: ஆமா சார்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? வசந்தத்தோடு வசந்தமா போகுதா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா, பிரியங்கா, திவ்யாங்கை, அசோதரனும் பண்ணும் கூடாங்களும் வசனம் எல்லாம் இருக்காங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. தேவாவின் இசையில் தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்

0: எப்போ எப்போதுமே வசந்தம் தான். ஆதி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினோட ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யாரது?
1: தோப்பு குச்சி கடையில இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன்.
1: அருமையான
0: பாடல்கள் எப்போதுமே வசந்தம் தான் துணையா இருக்குது. என்ன
1: கட்டாயமா? வசந்தம் தான் துணை.
0: சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜிமாயா ரொசலகம குசலராஜா கொழும்பு பன்னெண்டு மலர் சீலாவன் நோஜஹான் இளவட்டாரம் குணசீலன் சபோன் கந்த வசந்தகுமார் மதுள ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வெளிமட செல்வராம் பத்தல் ஐயா கண்ணன் கிருஷ்ணவத்தன் ஆட்டோ விஸ்வம் அச்சந்திரன் திருமதி ரஜா சஹாரான் முந்தாஜ் வேகம் ரிஸ்கா அருள்மொழி மெரில் சாம்குமார் முனராகல தனலக்ஷ்மி பாலச்சேன பத்மா. இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, சட்டி சுடுதடா, துணிய பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன், உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
2: நீ கத்துல கத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
1: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
2: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

வெடி திரைப்படத்தில் இருந்து விஜய் ஆண்டனியின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்களே. சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, வந்தவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சியோடு. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று பொப்டெயில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதேநேரம் குட் ஈவினிங் சிஸ்டர் என்று சொல்லி தவப்புதல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் சென்னையில் இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து பொன்மாலை வணக்கங்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டைமன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். அட்டால சேனையிலிருந்து முஃபீர் தற்போது கத்தாரில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.
1: மேளம் கொட்டினா தாலி கட்டலாமா?

0: என்ன பதிலே காணும்?
1: ஒருவேளை ஊமையா இருப்பாங்களோ?
0: நான் ஒன்னும் ஊமை இல்ல. என் குரல் வெங்கல மாதிரி கலக்கலான்னு இருக்கும். இத முதல்லயே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா பேசிட
1: மாட்டேன். நல்ல பாலிசி.
0: சரி சரி, நீங்க பேசாட்டி பரவாயில்ல, வந்து வண்டியில ஏறுங்க. மூணா மனுஷங்க கூட எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏறிட மாட்டேன்.
1: ஆஹா, கைவச ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்குமா?
0: நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான். உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் மூணா மனுஷன் தானே.
1: பாயிண்டா பிறந்துகிட்டதேமா?
0: சும்மா அடம் பிடிக்காதீங்க. ஊரு போய் சேரணும்னா இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். என் உடம்புல தெம்பு இருக்கு, இன்னும் 24 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். சரியான மிளகா வியாபாரி பொண்ணு போல இருக்கு, காரசாரமா பொறிஞ்சு தள்ளுறாங்க.
1: சரி விடுமா, கொஞ்சம் தூரம் போனா கரும்பு காடு வருது. அங்க பொறுக்கி பசங்க சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி 50 வயசு கிழவின் கூட பாக்காம கைய புடிச்சு எடுத்துட்டானுங்க. இது வயசு பொண்ணு தளதளன்னு வர இருக்கு, அங்க போனாதானே வேடிக்கை இருக்கு.
0: என்கிட்ட யாராவது வாலாட்டினா ஒரே ஏத்தா ஏத்திடுவேன். உங்க அண்ணனுக்கும் சேர்த்துதான் சொல்றேன்.
2: வசந்தத்தின் இன்றைக்கு நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் நடிகை சௌந்தர்யா. ஒலிக்கும் பாடல் இது அருணாச்சலம் திரைப்படத்திற்காக தீபாவின் இசையில்.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ? வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி சரி விஸ்வநாதன், அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இனிதான்
0: குடிக்கணும். சரி சரி, படுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். நான் அங்மல்லையில இருந்து. கிருஷா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான வணக்கம். சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். பிரசாந்த் இணைந்திருக்காங்க, கஜேந்திரன் இணைந்திருக்காங்க பசறையிலிருந்து. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். வளமை போல நிகழ்ச்சியோடு வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ரோமியோ திரைப்படத்திற்காக.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 75,000 நெருங்கும் நிலையில் 24 மணித்தியாலங்களில் 3 டெங்கு மரணங்கள். முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் இடம்பெற்ற இடத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி அரசு இரசாயன பகுப்பாய்வுக்கு. 14 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருள் கட்டுநாயக்கவில் மீட்பு. நெட் கொள்வனவு வெற்றிகரமாக முன்னெடுக்கையில் விவசாயிகளை குழப்பி அரசியல் இலாபம் ஊட்ட வேண்டாம் என கோரிக்கை. ஈரான் அமெரிக்க முதல் உச்சகட்டத்தில். எல்பிஎல்லில் விளையாடும் பாகிஸ்தானின் முகமது நவாஸ் ஊக்க மருந்து சோதனையில் தோல்வி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 75,000 அண்மித்த டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் 3 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. இவ்வருடத்தின் 74,478 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கடந்த 14 நாட்களில் 19,100 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கூடுதலான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எக்கல சியேன உயன வீடமைப்பு தொகுதி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கம்பஹா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்கள் இணைந்து அதனை முன்னெடுத்திருந்தன. கம்பஹா நகர மேயர் எரிக் எதிரி விக்ரமவும் அதன்போது இணைந்து கொண்டார். இந்நிலையில் டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்தவர்களுக்கு எதிராக புத்தளம் மாவட்டத்தில் ஒரே நாளில் 3,50,000 ரூபாவுக்கும் கூடுதலான தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக தலா ஒருவருக்கு 10,000 ரூபாய் வீதம் 35 பேருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 14 தினங்களில் 45 அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமார் தெரிவித்துள்ளார். டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் சுகாதார பிரிவினர், திணைக்கள அதிகாரிகள், போலீசார், செஞ்சிலுவை சங்கம் ஆகியன இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் பெரும்பாலான இடங்களில் டெங்கு நுழம்பு குடும்பிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் பங்களிப்பும் அதற்கென கிடைக்கப்பெற்றுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் இடம்பெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கியை நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்ததன் பின்னர் அரச இரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாலம்பே தலாஹேன பிரதேசத்தில் உள்ள சி டி விக்ரமரத்னவின் வீட்டில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த மரணம் தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது பிரத்யேக பாதுகாவலரின் கைத்துப்பாக்கியை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் வீட்டில் காணப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடாக அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சி டி விக்ரமரத்னவின் நெஞ்சு பகுதியிலும் துப்பாக்கி தோட்டா துளைத்துள்ளது. 63 வயதான சி டி விக்ரமரத்னவின் பூதவுடல் கொழும்பிலுள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டு பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் இறுதி கிரியைகள் இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலை கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. தற்போதும் சிறைச்சாலை கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. அத்தோடு சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார். இந்நிலையில் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சிறைச்சாலை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். அமைச்சர்களான ஹர்ஷன நாணயக்கார, அனில் ஜயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டனர். ₹90.8 மில்லியன் பெறுமதியான கொக்கைன் போதைப்பொருள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர் ஒருவர் துபாயிலிருந்து நாட்டுக்கு விமானம் மூலம் குறித்த போதைப்பொருள் தொகையை எடுத்து வந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். உணவுப் பொதிக்குள் மிகவும் சூட்சமமான முறையில் 1816 கிராம் கொக்கைன் போதைப்பொருளை அவர் எடுத்து வந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகநபர் கைப்பற்றப்பட்ட கொக்கைன் போதைப்பொருளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுமார் ₹4 கோடி பெறுமதியான கொக்கைன் போதைப்பொருள் மாத்திரைகளை விழுங்கிய நிலையில் நாட்டுக்கு வருகை தந்த ஆப்பிரிக்க பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். 54 வயதான குறித்த பெண் அங்கோலா நாட்டு ஆசிரியை ஒருவர் எனவும் தனக்கு HIV தொற்று காணப்படுவதாக குறிப்பிட்டு சக்கர நாற்காலியின் உதவியுடன் விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவரது உடலில் காணப்பட்ட 33 போதை வில்லைகளும் பெறப்பட்டுள்ளன. பெண்களின் பங்களிப்பை மட்டுப்படுத்தும் தடைகளை தகர்த்து அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கு இலங்கை பெண் தொழில் முனைவோர் சபையை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராட்டியுள்ளார். இலங்கை பெண் தொழில் முனைவோர் சபை ஒழுங்கு செய்த சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டபோது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பெண்களை வலுவூட்டல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து பிரதமர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். ஃபேஷன் துறைகள் குறித்தும் சிந்திக்கும் போது ஆடை அணிகலன்களின் படைப்புகள் மற்றும் உலகளாவிய ரீதியில் சிந்திக்க வேண்டுமெனவும், ஃபேஷன் என்பது ஏனைய அடையாளங்களைப் போன்று பெண்களின் அடையாளத்திற்கு மிக முக்கியமானதெனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது குறிப்பிட்டார். சுகாதார சேவை உதவியாளர்கள் 582 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 6ஆம் தரத்திற்காக 1400 பேருக்கு எதிர்வரும் 1ஆம் தகுதி புதிய நியமனங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் செயற்படுத்தப்படும் இலவச சுகாதார சேவையின் மனிதவள கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அதன் தரத்தை மேம்படுத்துவதற்குமாக புதிய 582 நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார சேவை உதவி தொழில்துறைக்காக குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நியமனத்தின் 2ஆம் கட்டம் அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தலைமையில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. எவ்வித அரசியல் பேதங்களும் இன்றி விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பயிற்சியினூடாக தகமை உடையவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடமையை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கு பொறுப்புள்ளதோடு கடமைக்கு அப்பால் சென்று மனிதாபிமானத்துடன் சேவை மேற்கொள்ளும் பொறுப்பு நியமனம் பெற்றவர்களுக்கு காணப்படுவதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். அரச சேவையை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதற்கமைவாக சேவைகள் வழங்கப்பட வேண்டுமெனவும் மேலும் 1400 பேருக்கு எதிர்வரும் 1ஆம் தேதி நியமனம் வழங்கப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சிறுபோக நெற்கொள்வனவு நடவடிக்கை நாட்டின் பல பாகங்களிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நெற்கொள்வனவுக்கான களஞ்சிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் கடந்த 13ஆம் தேதி அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டரிசி நெல் 120 ரூபாவுக்கும் சம்பா நெல் 130 ரூபாவுக்கும் கீரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. நெற்கொள்வனவுக்காக நெற்சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சியங்களும் அரசாங்கத்தின் ஏனைய களஞ்சியங்களும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நெற்கொள்வன நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. தனியார் துறையினரும் அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதோடு எதிர்வரும் 2 வாரங்களில் நெல் அறுவடை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்போதும் களஞ்சிய வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விவசாயிகளை திரட்டி விவசாயிகளின் பிரச்சினைகளை அரசியல் மயப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியின் ஒரு சில குழுக்கள் முயற்சித்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுதத் பலகல்ல தெரிவித்துள்ளாா்.

0: சொந்தம் FM வெளிநாட்டு செய்திகள். கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பமான அமெரிக்க ஈரான் யுத்த நடவடிக்கை தற்போது மேலும் உக்கிரமடைந்துள்ளது. சமாதான ஒப்பந்தம் சீர்குலைந்துள்ள நிலையில் 7 நாட்களாக தொடர் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. அமெரிக்காவினால் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக சிரியாவின் எல்டன் பிரதேசத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ விசேட கட்டளை செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் ஈரான் ஷார் பிரதேசத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் படையினர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க இராணுவ முகாமை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு 100% தம்மிடமே உள்ளதாகவும் அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தும் வரை எந்தவொரு எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்திற்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. சமாதான ஒப்பந்தம் சீர்குலைந்ததன் பின்னர் கடந்த 7 நாட்களில் ஈரானின் முக்கிய துறைமுக நகரான பந்தார் அப்பாஸ் பிரதேசத்தை இலக்காக கொண்டு அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 8 ஈரானிய பிரஜைகள் உயிரிழந்ததோடு 20 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமஸ்கான் வலயத்தில் 5 பாலங்கள் அடிவடைந்துள்ளன. தெற்கு ஈரானின் மின் விநியோக மத்திய நிலையமும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இந்நிலையில் நிலைமையை கருத்திற்கொண்டு மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு ஈரான் அரசாங்கம் அந்நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இரண்டாயிரத்து 2026 ஆண்டுக்கான சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு மற்றும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு முகாமைத்துவம் தொடர்பான முன்னணி வகிப்போர் தரப்புகளின் சந்திப்பு சீனாவின் ஷென்காயில் ஆரம்பமாகியுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் குறித்த மாநாட்டின் ஆரம்ப உரையை நிகழ்த்தினார். நியாயமான நடுநிலையான உலக செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை ஒன்றிணைத்து உருவாக்குவதே அதன் துணிப்பொருளாகும். மக்கள் மயமான பொருத்தமான எண்ணக்கருக்களை பின்பற்றி சீனா அதன் நிலைப்பாட்டில் உள்ளதாக சீன ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு பொது அபிவிருத்தியை மேம்படுத்தி பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமெனவும் சீன ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரர் முகமது நவாஸ் ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் பேரவையால் 3 மாதங்களுக்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி இலங்கையின் கொழும்பில் நடைபெற்ற 20-20 உலகக்கிண்ண தொடரின் பாகிஸ்தான் நெதர்லாந்து போட்டியின் பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் முகமது நவாஸ் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு தவறை நவாஸ் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் குறித்த பொருள் விளையாட்டோடு தொடர்புடையது அல்லவெனவும் போட்டிக்கு வெளியே பயன்படுத்தப்பட்டதெனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை போதைப்பொருள் புனர்வாழ்வு திட்டத்தில் பங்கேற்க இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் அவரது இடைக்கால தடை நீக்கப்பட்டு அவர் விளையாட தகுதியுடையவராக காணப்படுகின்றார். எனினும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை அவர் பங்கேற்ற போட்டிகளின் முடிவுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வீரர் முகமது நவாஸ் இம்முறை LPL தொடரில் கோல் சிலண்டர் அணியில் விளையாடுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 75,000 நெருங்கும் நிலையில் 24 மணித்தியாலங்களில் 3 டெங்கு மரணங்கள். முன்னாள் போலீஸ் மாதிபரின் மரணம் இடம்பெற்ற இடத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி அரசு இரசாயன பகுப்பாய்வுக்கு. 14 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப் பொருள் கட்டுநாயக்கவில் மீட்பு. நெற்கொள்வனவு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகையில் விவசாயிகளை குழப்பி அரசியல் இலாபமூட்ட வேண்டாம் என கோரிக்கை. ஈரான் அமெரிக்க மோதல் உச்சகட்டத்தில். LPL விளையாடும் பாகிஸ்தானின் முகமது நவாஸ் ஊக்கமருந்து சோதனையில் தோல்வி. இத்துடன் வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். On alert.
2: Nimbanda.

0: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 3051 சீட்டெழுப்பு வாரமான அதற்கோடிப்பதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 9, 10, 74, 76 ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 10, 74, 76 ஆங்கில எழுத்து எக்ஸ். சுபர் பரிசு ரூபாய் 554 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 78,44,160 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபாய் 558 லட்சம். சீட்டெழுப்புக்காக மஞ்சள் நிற அதற்கொடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சீட்டெழுப்பு வாரமான 4937 சீட்டெழுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 25, 35, 36, 54 ராசி கும்பம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 25, 35, 36, 54 ராசி கும்பம். 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுபர் பரிசு ரூபாய் 40 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,69,75,960 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபாய் 43 லட்சம். சீட்டெழுப்புக்காக இள நீல நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சூப்பர்பால்க்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 3225 சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 15, 16, 35, 60 ஆங்கில எழுத்து எம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 15, 16, 35, 60 ஆங்கில எழுத்து எம். சுபர் பரிசு ரூபாய் 571 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,40,240 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபாய் 574 லட்சம். சீட்டெழுப்புக்கான கருநீல சூப்பர்பால் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 5386 சீட்டெழுப்புக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 10, 26, 39, 50 ஆங்கில எழுத்து சி. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் 10, 26, 39, 50 ஆங்கில எழுத்து சி. சுபர் பரிசு ரூபாய் 605 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 93,83,440 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு 607 லட்சம் சீட்டெழுப்புக்கான இளம் பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருக்காவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 2401 சீட்டெழுப்புக்கான வெற்றி முடிவுகள் 1, 30, 33, 35 ஆங்கில எழுத்து ஏ. சுபர் இலக்கம் 32. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 1, 30, 33, 35 ஆங்கில எழுத்து ஏ. சுபர் இலக்கம் 32. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசு பொதி ரூபாய் 3,173 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா இரண்டாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா மூன்றாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,60,71,000. அடுத்து கப்ருக்கா சூப்பர் கோடிப்பதி பரிசு பொதி ரூபாய் 3,181 லட்சம். அடுத்து சீட்டெழுப்புக்காக சிவப்பு நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். 959 சீட்டெழுப்பு வாரமான சுபிரி தன சம்பத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 0,7,8,7,5,0 ஆங்கில எழுத்து வி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 0,7,8,7,5,0 ஆங்கில எழுத்து வி. சுபர் பரிசு ரூபாய் 241 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,55,980 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபாய் 242 லட்சம் சீட்டெழுப்புக்காக நீல நிற சுபிரிதன சம்பத லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ஜய சம்பத சீட்டெழுப்பு வாரமான 433 சீட்டெழுப்புக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 8,7,5,0 ஆங்கில எழுத்து வி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 8,7,5,0 ஆங்கில எழுத்து வி. 200,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,48,360 ரூபாய். ஜெயசம்பத கபில நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வரவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 1055வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 43, 48, 50. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 43, 48, 50. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,57,440 ரூபாய். அடுத்து சுற்றுலுப்புக்காக செம்மஞ்சள் நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சுற்றுலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: நெஞ்சினிலேயே திரைப்படத்தில் இருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 எட்டு அலைவரிசையின் ஊடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-111 மற்றும் 0112-775-001 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். என்னோடு பேசவும் முடியும், பாடல்களை கேட்டு மகிழவும் முடியும். இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: நான் சின்னையா
0: மகாதேவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க அழைப்பில் ஏதோ சிக்கலா இருக்கே, நீங்க பேசுறது எனக்கு தெளிவா விளங்குது இல்லையே. சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? இனிதான் சாப்பிடணும். சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, ரொம்ப நன்றி. நீங்க ஏதோ சொல்ல வாரீங்கன்னு விளங்குது, ஆனா இது எனக்கு தெளிவா கேக்குது இல்ல. சரி, யாருக்காக பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்? நீங்க என்ன பாடல் சொல்றீங்கன்னு எனக்கு தெளிவா விளங்குது இல்ல. சரியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, தர முயற்சி செய்றேன். சரியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம் கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். 10:17. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: தாத்தா, இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621.

0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். ஆண்டனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் காலை விடுகிறது.
1: அப்பா, குட் மார்னிங் பா.
2: குட் மார்னிங். உனக்கு டீ போட்டு வச்சிருக்கிறேன் பா, குடிச்சிரு.
1: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.
2: அடுத்து என்ன பண்ணலாம்?
3: என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? அதான் கையில மொபைல் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ரீல்ஸ் பார்க்கலாமே.
2: என்ன, எனக்கு என்ன இது, காலையில் எந்திரிச்சதும் எனக்கு என்ன பண்ணணுங்கிற தாட்ஸே வரமாட்டேங்குது. ரீல்ஸ் பார்ப்போம். சரி.
0: சிறிது நேரத்தை அவன் தன்னுடைய தொலைபேசியிலேயே செலவிடுகிறான்.
2: எப்பா ஏண்டன், என்ன காலையிலே கையில போனை வச்சுக்கிட்டு இருக்கிற? கொஞ்சம் பைபிள் எடுத்து படி. போனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
1: அப்பா, சரிப்பா, சரி.
0: வேதாகமத்தை வாசிப்பதற்காக வேதத்தை கையில் எடுத்து அமர்கிறான் ஆண்டன். சிறிது நேரம் வாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனுக்கு அவனுடைய மனதில் மீண்டும் சோசியல் மீடியாவில் என்னென்ன காரியங்கள் இருக்குமோ, புதிதாக என்னென்ன காரியங்கள் பேசப்படுகிறது என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக மேலோங்குகிறது. உடனே அவன் வேதத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய தொலைபேசியை கையில் எடுக்கிறான். ஒவ்வொரு ரீலாக பார்த்து கொண்டிருக்கும் போது அப்பா அங்கே வருகிறார்.
2: எதுக்காக நீ இப்ப வேதத்தை கையில எடுத்துட்டு அதை வாசிக்காம மறுபடியும் உன் போனை எடுத்துக்க? அதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்க? உனக்கு நான் ஒரு தடவை சொன்னா இல்லையா, ஒழுங்கா நீ உன்னோட வேதத்துல என்ன இருக்கோ அதை முதல்ல வாசி, பிறகு போனை எடுத்து பாக்கலாம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியல.
1: சரி சரிப்பா, சரி, நான் வாசிக்கிறேன்.
2: வாலிப நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான காலப்பகுதி. இந்த பருவத்துல நீ சரியான பாதையில நடக்கணுமா இருந்தா நீ ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சு அதை தியானம் பண்ணி அதன்படி நடக்கணும். அப்போ எல்லா காரியங்களும் வாய்க்கும். முதலாவது சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? துன்மார்க்கருடைய ஆலோசனையின் லடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ இது எல்லாத்தையும் மீறி நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு வசனத்தை வாசிக்காம ஜெபம் பண்ணாம ஏனோ தானோ உன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீனா, கெட்டகுமாரன் கதையில வந்த இளைய குமாரனுக்கு நடந்ததுதான் உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வருங்கிறத நீ யோசிச்சு பாரு. உனக்கு கெட்டகுமாரன் கதையில என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல?
1: ஆமாப்பா, அப்பாவை காயப்படுத்திட்டு அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தனக்கு பிரிச்சு தர சொல்லிட்டு வேறையா போன அந்த இளைய மகன் நிறைய கஷ்டப்பட்டான்.
2: கடைசியில் அவனுக்கு என்ன நடந்துச்சு?
1: கடைசியில் அவன் பன்றிகள் சாப்பிட்ற சாப்பாட்டையே சாப்பிட வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுப்பா.
2: உனக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரணுமா?
1: இல்லைப்பா, இல்லை.
2: அப்படின்னா நீ எப்பவுமே ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், அதை இரவும் பகலும் தியானிக்கணும். புரியுதா?
1: நிச்சயமாப்பா, நான் வழி தப்பி போகிருந்தேன்ப்பா. ஆனா நீங்க எனக்கு சரியான அறிவுரைகளை வழங்கி என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி என்ன நல்வழிப்படுத்திட்டீங்கப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.
2: சரி சரி, பைபிள் வாசிச்சுட்டு வா, அப்பா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
1: சரிப்பா.

அன்புக்குரிய நம்பிக்கையின் நிறம் நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அறிவித்தல். 2026 வேத வாக்கியங்கள் அடங்கிய வண்ண கேலண்டரினை பெற்றுக் நீங்களும் விரும்பினால் இப்பொழுதே எங்களுக்கு ஒரு எஸ் அல்லது வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பி வையுங்கள். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 எனும் இலக்கத்திற்கு கேலண்டர் என்று குறிப்பிட்டு உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பி வையுங்கள். எமது எஸ்எம்எஸ் இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்காஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறிய இந்த வார்த்தை எந்த நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதே. இதற்கான சரியான பதில் யோவான் 14:6. சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம், ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், சசி சுபா, மெர்சி யோசுவா, ஜெருஷா ரக்ஷன், தெமோதர அல்ல, துரைராஜா, சிம்யூன் கடவுளை, திருமதி ஆர் தியாகராஜா டிக்கோயா, ராஜேந்திரன் வட்டகொட, யசோதா புஷ்பராணி டைரபா, ரஜினி ரெபேகா பாண்டிருப்பு, சுகந்தினி, யனு, சரண்யா, சீதாலட்சுமி ஆகியோர் வவுனியா, ரமேஷா, அபிநாதா, ராஜேந்திரன், மெலனி தேவி, ராமநாதன் ஆகியோர் வட்டகொடை, மூர்த்தி கினிகத்தினிலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, பின்வரும் வேத வசனம் வேதாகமத்தில் எந்த பகுதியில் உள்ளது என்பதை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். நன்றாக கவனியுங்கள். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். மீண்டும் அந்த வசனம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் எனும் வேத வசனம் வேதாகமத்தில் எந்த பகுதியில் உள்ளது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நல்லது நேர்களே, திரு நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெபத்தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் 4 இரவு 7:45 எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: ஐயா திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம் மகேஷ். மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். அப்புறம் சொல்லுங்க, பூனகல் சைட் எல்லாம் என்ன சொல்லுது? மார்னிங் வெயில், இப்ப குளிரே. சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மகேஷ்?
1: சாப்பிட்டீங்க?
0: என்ன சாப்பாடு நீங்க வீட்டுல?
1: ரைஸ் அண்ட் கறி.
0: ரைஸ் அண்ட் கறி. சரி சரி, என்ன சோகமா பேசுறீங்க?
1: இல்ல இல்ல,
0: சோகம் இல்ல. என்ன அப்படின்னு மட்டும் வெளியில சொல்லிட கூடாது. சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி, பாய். அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது.

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்து சித்ராவுடன் இணைந்து அனுராதா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். யாரது?
1: சித்தியந்தோட்ட பனாவட்டையில இருந்து சரோஜினி.
0: சரோஜினி, எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஓ, பாடல் கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேடம், யாழ்ப்பாணம் சாந்தனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, இவர்களுக்காகவும் அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்த கண்டமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது என்று சொல்லி தொல்புறத்தில் இருந்து மீனு லோஜினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அபுதர வியாழகலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டில்ருக்ஷன், யஸ்வின், கதீராய் மற்றும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேருவளை சீனன் கோட்டையிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி அக்கா, மது நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் ஜஸ்மின், அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம், அருமையாக உள்ளது நிகழ்ச்சி, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நவீன் அட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கண்டி பண்விளையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்திரகுமார் மற்றும் அருண்மொழி, மும்தாஜ் பேகம் மற்றும் அவருடைய தங்கை, அண்ணா, அண்ணி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருந்தாங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், மீட்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தக்சிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பேருவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்லிருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: சட்டி சுட்டதடா கை விட்டதடா
4: சட்டி சுடுதடா துணிய பிடிச்சு இறக்கன் கீழே.
3: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
4: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
3: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
4: முதல் வாழ பழகப்பா.
3: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
4: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
4: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
5: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சாந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். இரவு நேர வணக்கம். யார் அது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உமாச்சந்திரன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உமாச்சந்திரன்? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சி முடிஞ்சது தான் சாப்பிடுவீங்க. சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இந்த கண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஆய் ஆனந்த் சகோதரி. இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு மாம்பழ லைட் ஹவுஸ்ல இருந்து ராமச்சந்திரன் மற்றும் கருணா மற்றும் சனா, ருஷாந்தன், மனோஜ் மற்றும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதாகவும் பாடல் ஒண்ணு தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தித்துறையில் இருந்து அருண்மொழி. பாடல்கள் அனைத்தும் இருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் தரணிய கலை இலுக்தனையிலிருந்து உதயா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அண்ணா அம்மா மற்றும் அம்மம்மா அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் ஊருகொடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், புத்தளம் காரைத்தீவிலிருந்து அன்சாப் மற்றும் முசரப் ஃபர்சாத் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தியக்கா அன்பான இரவு நேர வணக்கம், நான் பதுல்ல ஸ்பிரிங் வழியிலிருந்து ஸ்பிரிங் வழி நாவலவத்தையிலிருந்து கவிதா என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா மற்றும் தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: சுந்தர்FM.lk. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே. ஸ்டார் ஆஃப் த டே.
1: நடந்து வரனே என்ன சமக்கணும்னு உனக்கு தோணலையா?

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் கடைய சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதற்கு முன்னாடி இறுதியாக நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்த மலைப்பினூடாக இணைந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கே திரும்ப விளங்குது. சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சரி சரி, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, தினோ, சசன், வசந்தி, ராதா, சேபு,
0: அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார் இணைந்திருப்பாங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே. குட் நைட், பாய்.

0: அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் மலரட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01212-75-001 அல்லது 01212-75-111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோட பேசுவதற்கு அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவனல்ல சார்.
0: நிஷா எப்பயுமே எனக்கு கிடைக்கல கிடைக்கல, நீங்க ஆரம்பத்தில் வந்துட்டீங்க. என்ன?
1: நன்றி.
0: சரி, இன்னொரு நேயர் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: கணேஷ்
0: பேசுறீங்க.
2: முதல் பாட்டே நல்லவா?
0: ஓ சரி. எப்படி இருக்கிறீங்க கணேஷ்?
2: நல்ல சுகமா
0: நல்லா இருக்கேன் கணேஷ். உங்களுக்கு பழைய பாடல் பிடிக்கும் என்ன?
2: நல்ல பாட்டு இருந்த படி பச்சைக்கிளி பாட்டு இல்ல, நல்ல பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: குடும்பம் ரமிலா, பதீஷ், ரமேஷ், என் மனைவி சாமரா தேவி. இந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஆகும் ஒரு பாடல்.
0: சரி, நன்றி.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமிழம். நேரம் 9:15. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கிறீங்க? சரி கபூர், சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் சேர்த்துக்
1: கொள்ளப்படுறீங்க?
0: வணக்கம். அவருடைய வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
2: கருணா.
0: கருணா, எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு?
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 9:28. நெஞ்சில் நின்றபடிகள் சூடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஃபாரூக்.
0: ஃபாரூக் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: ஃபாரூக் இருக்க போக்கல எங்களுக்கு என்ன குறை ஃபாரூக்?
1: மிச்ச நாளைக்கு போற எடுத்துக்கோ.
0: அதுதானே ஃபாரூக், எங்களை மறந்துட்டீங்களா?
1: மரக்கையில
0: இருக்கிறேன். பாருக்,
1: எனக்கு நீ எங்கே நினைவுகள் அங்கே அந்த பாட்டை எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேச்சு சச்சு, லியானா அம்பாத்தோட, ஜெமிலா சுலைமான், மருசு கொழுங்கு, மஜித் முந்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாசேருக்கும், அரபா நகர் பரிதாவும், கல்கோமோ ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்த கேக்கும், அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரிங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். ரத்னபுல்ல முத்துசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் முத்துசாமி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் மறந்து குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
0: நன்றி.

0: தி சுடுதண்டா துணியை பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
0: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
0: நீ கத்துற கத்துல நான் எல்லாம் பெருமாடா. அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
2: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
0: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
6: வசந்தம் FM
5: 102.6 102.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:38. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார். உடனே ராசியாங்க தரங்குது. அன்பான நன்றிங்க.
0: வணக்கம் ராசையா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க ராசையா?
1: பாடலாம்
0: பிடிச்சிருக்கா உங்களுக்கு ராசையா?
1: நல்ல பாட்டுங்க தொடங்குது. பழைய காலத்து பாட்டுங்க.
0: பழைய காலத்து பாடல்கள், காதல் பாடல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: ஆமாங்க தொடங்குல.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காதல் பாட்டு என்ன பாட்டு?
1: சார்,
0: உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்ன பாட்டு?
1: எனக்கு நல்ல பாட்டுங்க. எம்ஜிஆர் பாட்டுனா இருக்கு தானுங்களே.
0: சரி சரிங்க ராசையா.
1: எம்ஜிஆர் படத்துல போடுங்க, நல்ல நேரத்துல ஒண்ணு.
0: சரிங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க ராசையா?
1: மனைவி பத்மினி, தினு, வசந்தி, சசன், உங்களுக்காக சார் நன்றி.
0: நன்றி நன்றி. சரி, இன்னும் ஒரு நேருக்கார வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வசந்தகுமார்.
2: ஆமா
0: அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா
2: இருக்கேன்.
0: சரி வசந்தகுமார், சொல்லுங்க உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: கலங்கரை விளக்கும் படத்துல பொன்னொழில் பூத்தது பூவானி, இந்த பாடலை தர முடியுமா?
0: யாரெல்லாம் இருக்கான்னு கேள்வி. அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க?
2: பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையிடன், வத்தலையா கண்ணு, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், நீ கொழும்பு சாம்குமார், ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், பாதுக்கு சின்ன தம்பி, அருள்மொழி, அம்மம்பிட்டிய ராசையர், அலிமர செல்வராம், இவர்களுக்காக.
0: சரி, அனைவருக்குமாக ஒழிக்கிறது நல்ல ஒரு பாடல்.

காற்று தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.6

0: நேரம் 9:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இந்த நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: எங்களின் நண்பர் அந்த கலைஞர் திரு டி ஜி நந்தா மாஸ்டர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேரம் வணக்கங்கள்.
0: நன்றி. வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க போயிட்டு
1: இருந்தீங்க? கல்கிராமத்துக்கு ஒரு நாள் நான் பயணத்துக்கு போய் வந்து
0: ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பண்றீங்க என்ன?
1: பாட்டாளிபுரம் பாக்கியராஜா, மனச்சேனை முத்துக்குமரன் மற்றும் நிறைய நண்பர்களுக்கு நடத்திய கேட்டுக்கொண்டதாக அனைவருக்காகவும் அவர் ஒரு எம்ஜிஆர் பாட்டு கேட்போம். தருவீங்களா?
0: என்ன பாட்டு சார்?

0: இருக்கின்றது அந்த பழத்தாங்க.
1: ஓ, தங்கைக்கு எல்லாம் பாட்டு கேட்கிற பழக்கம் இருக்கு என்ன? சரி, நன்றி நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர்காரர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சுதாகரன்.
1: யாரு?
2: கம்பளை அட்டபாயிலிருந்து சுதாகரன்.
1: எப்படி இருக்கீங்க சுதாகரன்?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, அப்புறம் பழைய பாடலாம் ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
2: பிடிக்கும்.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சுதாகரன்?
2: அண்ணா மற்றும் கம்பளை இருக்கும் மற்றும் மக்கள இருக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் வசந்தம்
1: பேசுவோம். நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். சித்தி காரியப்பர் வந்திருக்கார் இன்றும் உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி. ஹேட்டன்லேருந்து நவீன் வந்து ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கணபதி மோகன் ராம் வந்திருக்காங்க. அதுபோல் மாயாண்டி வந்திருக்கேன், வணக்கம் நந்தா சார், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். கலதாவிலிருந்து சுந்தரம், சசிகலா கோகுலனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூஃபீர் வந்திருக்காங்க, ஆஹா என்ன அன்பான இரவு நேரம் வணக்கம், நான் அட்டாளைச்சேனே மூஃபீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வணக்கம், முதல் பாடலே பச்சை விளக்கு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அருமையாக இருந்தது. சேகா வந்திருக்காங்க. நூர் வந்திருக்காங்க, அன்பான இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசுக்கு வந்திருக்காங்க, ஹாய் வாழ்த்துக்கள் இரவு நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டமன்னாரிலிருந்து செல்வசனின் சுதன் வந்திருக்கார், அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை இணைத்துக்கொண்டு இனிமையான ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணபதி ராஜன் வந்திருக்கா, வணக்கம் எப்படி இருக்கிறீங்க டிஜே நந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகளும் வந்திருக்காங்க. சரி, இந்த நேரம் எங்களோட பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இது?
1: பாட்டு
0: கேக்க
1: தொடர்ந்து
0: சரிங்க. நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினியை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 சார் இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: உள்ளத்தில் உடுப்புக்குளம் சசிதரன்.
0: சசிதரன் எப்படி இருக்கிறீங்க?
1: அல்ல சுகமா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
1: நான் வேலை செஞ்ச வீட்டுல இருந்து வந்தேன். பிறந்த நாள்.
0: ஓ அப்படியோ.
1: வந்தேன்.
0: சரி. பாடல்
1: பாடல்
0: அழைப்பு தெளிவில்லாம இருக்கு சசிதரன். பேசுறது விட்டு விட்டு வருது.
1: இல்ல இப்ப
0: சரி சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: பூக்காரி படத்துல வந்து ஜானகியில பாட்டு ஒண்ணு, காதலன் பொண்ணு வீட்டில் நல்ல பாட்டு. எனக்கு சரியா ஆசை ஜானகி.
0: யாரெல்லாம் இருக்கா?
1: காதலன் பொண்ணு வீட்டில் காதலன் தந்த கண்ணோடு ஒருத்தி வந்தாரியன். மூணக்கான முத்து படம், நல்ல படம் அந்த படம் வந்து.
0: சரி யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்ன மனைவி கலைச்செல்வி, என்ன மகள் சிபிசாலனி கார்த்திகா, எங்க மாமி காளி அம்மா.
0: சரி நன்றி. சரி ஒரு நேருக்கார அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இந்த நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 10:30. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? சுலைமான். எப்படி இருக்கிறீங்க சுலைமான்?
1: சேர்த்துக்கொள்ளலாம்.
0: வணக்கம்.
2: நன்றி சார். நன்றி.

நேரம் இரவு 10:39 நிமிடம். இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். இனிய இரவு வணக்கம், தெமோதர ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அதுபோல் கேட்டுவிட்டு பதிவு போடுகிறேன் நண்பா அப்படின்னு சொல்லி பிரியா வந்திருக்காங்க. ரிஷாட் வந்து ஹாய் அண்ணா அன்பான காலை நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி மாலை இரவு நேரம் வணக்கம். மூமட் சுலைமான் அன்பான இரவு வணக்கம். நான் கிளனியே சுலைமான், நானும் நிகழ்ச்சியோடு இருக்கின்றேன் நந்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கான். உங்கள் நிகழ்ச்சியும் அருமை, பாடலும் அருமை, வாழ்த்துக்கள், எங்களுக்கு ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி மனைவி ரிஷ்மியா ஜெய்சார் அட்டாளச்சேரி முஃபீர் வந்திருக்காங்க. அப்புறம் சென்னை சிங்கர் வந்திருக்காங்க. அதுபோல் குறிஞ்சாங்கனியிலிருந்து அசார்தீன் வந்து அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள், எங்களுக்கும் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் வந்திருக்காங்க, வாசம் வந்திருக்காங்க. ரஜினி வந்திருக்காங்க. அதுபோல் அசந்தினி வந்திருக்காங்க. அருமையான பாடல்கள்னா இன்றுதான் நிகழ்ச்சியை கேட்கிறேன், வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது நசார் வந்து இனி இரவு நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. சாமிமலை சிங்காரவர்த்தி டி கே தினேஷ் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம் கலோனினா ஆகாஷ் வந்திருக்காங்க. வசந்தகுமார் வந்து இனிய இரவு நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்து ராமச்சந்திரன் வந்திருக்காங்க. லோகநாதன் லோகா வந்திருக்காங்க. மூதூர் வடிவேல் வந்திருக்கார். வடிவேல் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர். வசந்தம் நெஞ்சங்களுக்கு நிறைய இனிமையான பாடல்கள் அப்படி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் சாம் குமார் வந்திருக்கார் நீர்கொழும்பிலிருந்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனிய வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சகோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். மழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-2-7-5-0-0-1 இருக்கு, அல்லது 03-1-2-7-5-1-1-1 இருக்கு.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 10:52. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. இப்ப என்ன பண்றீங்க? வீட்டிலேயே ஆட்டோவா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
1: நன்றி.
0: சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ரிசானா, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றீங்க? நன்றி. ரிசானுக்கு பழைய பாடலாம் பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ரிசானா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: என்ன
0: பாட்டு?
2: என்ன
0: பாட்டு? சோகப்பாட்டு என்ன? சரிங்க, பாடு தர முடிச்சு. நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நேரம் 11:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம். ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்களா ஐயா கண்ணு?
1: நீங்க நலம் வந்து தெரிகின்றது.
0: எப்படி
1: அங்க பேச்சிலேயே தெரியுதானே?
0: அப்படியோ, சரிங்க. இன்னைக்கு என்ன வேலையா வீட்டுலயா?
1: நன்றி.
0: சரி, இந்த நிறுத்தி இன்னொரு வணக்கம். அவருடைய அழைப்பில் இது ஒரு சிக்கல். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
2: சுமந்திரத்தில இருந்து சாந்தா.
0: சாந்தா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேன் அண்ணா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களோ?
0: இனிமே தான். நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஓ, நான் சாப்பிட்டேன்.
0: நீங்க சாப்பிட, நாங்க சாப்பிட மாதிரி தான் சாந்தா. அப்ப சாந்தா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: வசந்த நேரம் இருக்கான் அண்ணா. உங்களுக்காகவும் எனக்கு அந்த நாளை நாளை என்று இந்த நல்ல நேரம் பார்த்து வந்தேன். அந்த பாட்டு தாங்கண்ணா.
0: சரி, நன்றி.
2: நன்றி அண்ணா, நன்றி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

0: நேரம் 11:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியில் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய நல்லிரவு வாழ்த்துக்கள் அப்படின்னு புதுச்சேரியிலிருந்து வீரமணி வீரபாலன் வந்திருக்காங்க. சிவராம் வந்திருக்க இனிய வணக்கம். அடுத்தமுள்ள சிவா சர்மா பவானி ஐயர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் இணைகின்றேன் ஒழிக்கும் மேற்கு மோமட் ராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் வந்திருக்காங்க. சிவப்பிரியா அருமையான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நண்பா. மனதுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் தான். தொடர்ந்தும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி வந்திருக்க இனிய இரவு நேர் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்தலாயின் ஜெயசார் வந்திருக்க உங்கள் நிகழ்ச்சியும் அருமை பாடல்களும் அருமை என்று வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினி வந்திருக்காங்க. ஆஹா என்ன இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தி வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க
0: நல்லா இருக்கம். பேகம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டு நீங்க.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பேகம்?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அடிமை பெண் படத்துல ஆயிரம் இரவே வா.
0: ஆயிரம் என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். சித்தியாசமா வித்யாசமா ஜெமிலா அருமை பார்த்த பாத்மா ரவி ரஹ்மா மருந்து குவைதி சின்னையா மகாதே ஆட்டோஸ்மா உமா சந்திர வசந்தகுமார் ஈரன் சரோஜின் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேகம். நேரம் 11:35. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆதம் அலி.
0: ஆதம் அலி, எப்படி இருக்கிறீங்களா அலி?
1: நலம் சார், நல்ல நலம். இரவு நேரம் பாரிய வணக்கம்.
0: ரொம்ப சந்தோஷம். பாடலாம் பிடித்திருக்கா உங்களுக்கு?
1: பாடம் தான். நாங்க பழைய பாட்டுக்குரிய ஆக்கள் நாங்கள் அமிர்தமனை.
0: சரி, அப்படி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்களா ஆதாமணி?
1: பாடகர் பக்கத்து விட்டு பிறந்தாலும் சொல்லலாமா?
0: சொல்லலாமே.
1: அதாவது ஜனுஷ் சம்பா தம்பையுடன் புதல்வி ஐரின் அவரின் பிறந்த நாள் வாஸ்து, முதலாவது பிறந்த நாள்.
0: அவருக்கு நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நல்வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்க வசந்த வேட்பாளர் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
0: சரி, நன்றி.
1: நன்றி நன்றி. பாடல் கேட்பதற்கு மக்குலி அஜிஷ்ணி என்றும் பதிவிட்டின் மனைவி மக்கள் மசாயினா மகன் கைசான் சம்ஹா ஜனுஷ் அவர்களின் செல்வ புதவி
0: ஐரின்
1: அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்து மாசரின் அவரின் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: நன்றி.
1: பழைய பாடல் நல்ல பாடல் போடுங்க, இனிமையான பாடல். இந்த ராகம்

0: நேரம் 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இந்த நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம். ஹனிஃபா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நேற்று அருமையான பாடல்கள்,
0: நெஞ்சை
1: விட்டு அகலாத பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஹனிஃபா?
1: பாடல் கட்டுவதற்கு மத்தல ஐயா கண்ணை, சம்பா அப்துல் மஜீத், சோபர் நோடீஸ்ராஜ், கொழும்பு ஆட்டுப்படுத்த பாரோ, மற்றும் நோடீஸ்ராஜ், சோபர் மாண்டின். எனக்கு வேண்டிய உங்களுக்காக வேண்டியும் நேர்களுக்காக வேண்டியும் அடுத்த ஒரு பாடல் கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: வணக்கம். பெரிய குருதி பட்டாபுரம் முஸ்லிம் பேசுற.
0: யாரு?
1: பெரிய குருதி பட்டாபுரம் முஸ்லிம் பேசுற.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க?
1: பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
0: நன்றி.
1: நல்ல பாட்டு.
0: வானொலி சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வைங்களேன்.
1: அடிமசன் படத்து தாய் இல்லாம நான் இல்லை என்ற பாட்டு போட வேணும்.
0: சரி, இப்ப அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு போனது 1000 நிலவே வா
1: என்று போச்சுதோ.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: தம்பிக்காவும் தங்கமலர், தாசமலர், ரோஜா, என் அண்ணன் சுப்புமணியன், எனக்காவும் தம்பி ரெண்டு பேர்.
0: சரி, அனைவருக்கும் குளிக்கிறது ஒரு நல்ல ஒரு பாடல்.
1: விஜய்.

0: நேரம் 11:54 நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இது நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ஓட்டமாடி அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கு? இறுதி நேரம் வந்திருக்கிறீங்க.
1: ஓம் சார், கல்வி வந்திருக்கேன்.
0: சரி, அப்புறம் என்ன பண்றீங்க? அப்படியா? சரி,
1: கொஞ்சம் கூப்பிட சார் அவரே.
0: வாங்க. சரி, ரொம்ப நன்றி. நன்றி,
1: நன்றி சார், நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

0: அடா ஊத்தி புட்டி அப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடும்
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 4800 4800 மறந்துடாத, மறந்துடாத 4800 4800 நீ மறந்துடாத.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்லுன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற? அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
0: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இன்னிசை ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த மேலும் ஓர் வாய்ப்பு கிடைத்ததற்கு நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி எனது முதல் பாடலை பாடப்போகிறேன்.

நாங்கள் கிறிஸ்தவ பாடலினை கேட்டோம். நேர்கள் தொடர்ந்தும் இஸ்லாமிய பக்தி கீதத்தோடு இணைந்திருக்கலாம்.

0: இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும்

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்துமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றும் வசந்தத்தின் 102.6 102.8 சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி இப்பொழுது முதல் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. நேரம் இப்பொழுது அதிகாலை 5:01.

ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விழா மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய இறுதி நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றீங்க. அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குளுமையான ஒரு அதிகாலை பொழுதாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் எல்லோருக்கும் சந்தோஷங்களை அள்ளித்தருகின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையவேண்டும். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமண பந்தத்தில் இணைகின்ற இணையப் போகின்ற அதே போல நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல பயணங்களை நோக்கி பயணிக்கின்ற அத்தனை எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஒரு ஆரோக்கியமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நீங்களும் தொடர்ந்தும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், அதே போல பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அதே போல நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இருந்தாலும் என்னோட அழைப்பு ஏற்படுத்தெல்லாம் எங்களோட பேசுவதற்கு வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-2775-0001 அதே போல 0112-2775-0011 அழைப்பு ஏற்படுத்தலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ஊடாக முனைந்து பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். www.vasanthfm.org ஊடாகம் இணைந்து நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். நேரம் அதிகாலை 5:11 கொண்டிருக்கிறது. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அடுத்தடுத்து இனிமையான பாடல்களும் வர இருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் மரியான் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

வெளியிட திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க எங்களோட சொந்த பந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜினா வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்து கலை அரசும் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங் வரக்கா போல உதயன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங், வணக்கம், இனிய காலை வணக்கம். உங்களுடன் ஜி ஆர் நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்து இனிமையாக இருக்கிறது. நான் பருத்த துறையில இருந்த அருள்மொழி எல்லோருக்கும் காலை வணக்கம் சொல்கிறேன். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஹாய் அக்கா, காலை வணக்கம். அதே போல மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கொடகலை வசனம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காலை முத்து வந்திருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கிழப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரைவே செந்தில்நாதன் மனைவி சித்ரா, மகள் பிரவஸ்திகா, லக்ஷ்மி, மகன் அஸ்வன் எல்லோரும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. மட்டக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் பாலா வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நான் விழுவத்திலிருந்து செல்வசாமி பிரபாத். அதே போல மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷானே, மகன் ஜனுக்சன் மற்றும் அஸ்கிலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சி மகன் திருக்கேஷன், அதே போல ரினோஸ், இஷாரா, தாரகா, மீனா, சாலினி, அதே போல நவநீதன் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்த் சொல்லிருக்கிறாரு. ஜஹதீஸ் வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கலையிலிருந்து அஜின் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறாங்க. பாலா கார்த்திகா குட் மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. நியாஸ் ஹாய் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போல 6:80 இனிய காலை வணக்கம் சகோதரி, சந்தோஷமான சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று அருள், செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா யாவரும் நினைச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன், இதமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நல்ல பாடல்களும் ஒழித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல அழைப்பேற்படுத்தும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் 5:29 நிமிடமாக